நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:51. செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி நிரல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மணம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 சுழல் விளக்கு, தொடர்ந்து காலை மலரில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். 8 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே, உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர், கழிவில்லா உலகம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:30 இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வனமும் வளமும், வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 போடு ஆட்டம் போடு, 10:30 பாகுபலி பொன்னியின் செல்வன் ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள் ஒளிபரப்பாகும். 11:00 சரிகம ரசிகம, மத்தியமாக

தீராக அடிப்படையில் அமைந்த திரை இசை பாடல்களின் நிறைவு பகுதி. இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சட்டென மாறும் மனநிலை பற்றி தோழியர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப் கார்னர், பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிமலர் நிகழ்ச்சியில் திருச்சி திருவானைக்கோவில் நேருஜி நினைவு நகராட்சி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து அறிந்து கொள்வோம். சில தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு இசைத்து உரல், மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியா ஷாலி அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7:00 சயின்ஸ் பீடியா உயிர் மருத்துவ அறிவியல் காட்டும் வழிகள் குறித்து உயிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் பி மதன் அவர்கள் வழங்கும் உரை. இந்நிகழ்ச்சி முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஒலிபரப்பாக கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வீரக்கண் கே உமா அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. எமது முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசையில் ஆலப்பி பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 திரை இசை, பகல் 12:10 சங்கீத சாரலில் வி சுரேஷ் பாபு அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்தி மடல், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோக்ஷி அவர்களின் பாட்டு,

0: கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள். தொலைபேசி எண்கள் 0431-240-1, 246-102-1. சில நொடிகளில்
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சி

0: இல் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் பாரதி பண்.

விக்னேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2

0: அவிலும் முதல் இரண்டு அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி இரண்டு அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பலமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கிறோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18 நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள். இசைக்கும் தென்றலாய் காற்றையும் சுகமாக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

சுத்த சிவமே சுப்பிரமணியனாகி உதித்த வைகாசி விசாக திருநாள் இன்று. விசாக நட்சத்திரத்தில் உதித்ததால் முருகன் விசாகன். அது மட்டுமல்ல, வி என்றால் பறவை. பறவையின் மீதேறி, அதாவது மயில் மேல் சஞ்சரிப்பவன் என்பதாலும் விசாகன். யாரெல்லாம் தம் மனதை அவனுக்கு வாகனமாக மாற்றி சதாசர்வ காலமும் அவனை சுமந்து திரிகிறார்களோ அவர்களின் மனதில் எழுந்தருளி திருவிளையாடல் செய்பவன். அப்படிப்பட்ட முருகனுக்கு மனதில் இடம் தந்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய நாள் இன்று வைகாசி விசாகம்.

பெங்களூர் ஏஆர் ரமணியம்மாள் குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். வைகாசி விசாகத்திற்காக இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் ஜெயந்திநாதராக தரிசனம் தந்தார். விசேஷ அலங்காரமும் விஸ்வரூப தீபாராதனையும் நடைபெற்றது. 10 நாட்கள் உற்சவமாக நடைபெறும் இந்த வைகாசி விசாகம். பழனியில் திருக்கல்யாணமும் தேரோட்டமும் நடைபெறும். திருமழபாடியில் ஈசன் திருநடனம் புரியும் அற்புதமான காட்சியை இன்று தரிசனம் செய்யலாம். இந்திரன் சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்ற நாளும் வைகாசி விசாகம்தான்.

கேட்ட பாடலை பாடியிருந்தார் இ எம் ஹனீஃபா. காலை பொழுதில் வைகாசி விசாக சிறப்புகளும் ஆன்மீக பாடல்களும். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் எனும் நம்மாழ்வார் உதித்த நாள் வைகாசி விசாகம். எல்லா திருமால் ஆலயங்களிலும் பெருமாள் திருவடியில் சட

ியாக இருந்து அடியார்களை ஆசீர்வதிப்பவர். அவர் பிறந்த ஆழ்வார் திருநகரில் பெருவிழாவாக கொண்டாடுவார்கள். வைகாசி விசாக நாளான இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை கண்டு ரசிக்கலாம். திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாகத்தில்தான்.

குழுவினரோடு எஸ் என் சுரேந்தர் பாடியிருந்தார். ஆந்திர மாநிலம் சிம்மாச்சலத்தில் கோயில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்மருக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினம். ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்போடு காட்சி தருபவர் இன்று மட்டும் சந்தனக்காப்பு களைத்து மூல விக்கிரகமாக தரிசனம் தருவார். பின்பு 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தனக்காப்பு சாத்துவார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் கற்பகவல்லி அம்பிகை இடுப்பில் ஞான வாள் ஏந்தி இன்று மட்டும் காட்சி தருவாள். அறியாமையை வேரோடு அறுக்கும் இந்த தரிசனம் வேறு எந்த ஆலயத்திலும் இல்லை. திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தில்தான் இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் வழங்கிய நாள் வைகாசி விசாகம். திருவேட்கலம் திருத்தலத்தில் இந்நிகழ்வை பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார்கள். கன்னியாகுமரியில் இன்று மிகப்பெரிய ஆராட்டு விழா நடைபெறும்.

0: எம்ஆர் விஜயா பாடிய பாடலோடு நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15. நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 16ஆம் நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம். உங்களுக்காக ஒரு கடுதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான்னு ஒரு பட பாடல் உண்டு. மனிதனுக்கு ஓர் ஆசை, எப்பவும் தன்னை இளமையா காமிச்சுக்கணும்னு. நமது சான்றோர்கள் இதற்கும் வழி சொல்லி வச்சிருக்காங்க. மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான். ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன் என்பதே அந்த 4. அப்படின்னா என்ன? ஓரடி நடவேன். நமது உடம்பின் நிழல் கால் அளவில் ஓர் அடியாக இருக்கும்போது, அதாவது உச்சி வெயில் நேரத்தில் நான் வெளியில் நடக்க மாட்டேன்னு ஓர் உறுதி எடுத்துக்கணும். உச்சி வெயில் ஆகாது, நல்லா வெயில் அடிக்கும் நேரத்தில் தான் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரம் மாலை நேரத்தில் தாராளமாக நடக்கலாம், ஓடலாம், பயிற்சி மேற்கொள்ளலாம். சந்திரசேகர் சார், ஈரடி கடவேன், அதாவது ஈர அடி கடவேன், ஈரமான இடங்களில் ரொம்ப நேரம் நிற்பதோ நடப்பதோ கூடாது. இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் காலில் காலணி போட்டுக்கிட்டு தான் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. வெறுங்காலோட ஈரத்தில் நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அந்த காலத்திலெல்லாம் சேத்துல வெறுங்காலோட வேலை செய்வாங்க, சேத்து புண்ணே வரும். இப்போ யாருக்காவது சேத்து புண் வருதா? எங்கேயாவது யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணில் படலை. எனது

0: சேத்துல யார் இறங்கி வேலை செய்கிறாங்களா? இதுவும் சரியான கேள்விதான். மூணாவது, இருந்து உண்ணேன், ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணும். மேலே மேலே ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது, நல்லா செரிமானமான பின் தான் மறுபடியும் சாப்பிடணும். நாலாவதா, படுத்து உறங்கேன், தூக்கம் வந்த பிறகுதான் படுக்கைக்கு போகணும். படுத்து கொண்டு தூக்கம் வரலையேன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு படுக்கையில் கிடக்கக்கூடாது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன், இவையே நீண்ட நாள் வாழும் ரகசியம் என சான்றோர் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை ஆலோசனை இவை. இதில் இப்போ நாம் மாறுதல்கள் செய்து கொள்ளலாம். விடலை பருவத்துக்கு அடுத்து வரும் பருவம் இளமை பருவம். பொதுவாக 18-24 அல்லது 29 வயது வரை இளமை பருவம். இவர்களை இளையோர் அல்லது வாலிபர் என்பர். பிற பருவத்தினருடன் ஒப்பிடும்போது இளையோரிடம் குறிப்பிடத்தக்க சில பண்புகள் உண்டு. மாற்றத்தை லகுவில் ஏற்று தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய பருவம் இளமை பருவம். துணிவு மிக்கது. சந்திரசேகர் சார், நம்ம நாட்டின் இரண்டு மிகப்பெரிய பலமே இளையோர் பட்டாளமும் நமக்கு கிடைக்கிற வெயில் வெப்பமும் தான். இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்த முடியாது. இளமை என்பது வாழ்வில் ஒரு கட்டமல்ல, அது ஒரு மனநிலை, உணர்ச்சிகளின் இயல்பு, ஆன்மாவின் பண்பு. இதெல்லாம் இயல்பா இருப்பது இருக்கணும். நாம செயற்கையா வெளித்தோற்ற மாற்றங்களை மறைக்க முயன்றால் அது தற்காலிகமாக மட்டுமே அமையும். அகத்தில் மாற்றினால் மட்டுமே அது நிலையான இளமையை கொடுக்கும். கவலையை களைந்தால் அது இளமையை நமது முகத்தில் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும். இதற்கு நமது வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், மனோநிலை எல்லாம் முறையா இருக்கணும். இருக்குதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் எதிர்வரும் 3ஆம் தேதி லேசான மழையும், நாளை மறுநாள் முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழை முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 38 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச, அதன் வேகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40-50% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்ட வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் 5 லட்சம் ரூபாய் சிறப்பு பரிசும், 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டிக்கான வழிமுறைகள்: இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தனிநபர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் முன்னோடியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள், குத்தகைதாரர்களும் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய் ஆகும். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. நடைமுறையில் உள்ள இதர மாநில மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகளில் நெற்பயிரில் மேற்கொள்ள பதிவு செய்த விவசாயி இச்சிறப்பு விருதுக்கு பதிவு செய்ய இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர்களுக்கு

0: நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பு ஆண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை குருவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் போட்டியில் பங்கேற்கலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசுத்தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறலாம் என தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தற்சமயம் குறுவை நடவு செய்யவிருக்கும் விவசாயிகள் நடவு வயலில் நாற்று நடுவதற்கு முன்னர் சிங் சல்பேட் நுண்ணூட்ட உரத்தை இட்டு நடவு செய்யுங்கள். இதற்கு ஹெக்டருக்கு 25 கிலோ சிங் சல்பேட் உரத்தை தேவையான அளவு மணலுடன் கலந்து நடுவதற்கு முன்னர் நடவு வயலில் ஈட்டு நாற்றுகளை நடவு செய்வதால் துத்தநாக சத்து பற்றாக்குறையால் 25% வரை ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் என சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் நேர்முகம். பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் வீரக்கன் கே உமா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்க மறவாதீர்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பது

தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2

0: தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும்.

0: என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு ஒல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடத்திற்கு இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1929. முருகபக்தரான இவர் உபய அருணகிரிநாதர் என்றும் அறியப்படுகிறார். அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகள் ஷண்முக கவசம், பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பாடல்களை படைத்தருளியுள்ளார். மிருதங்க மேதை பாலக்காடு TS மணியையரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. கச்சேரி மேடைகளில் மிருதங்கத்துக்கு கதாநாயக அந்தஸ்து பெற்றுத்தந்தவர் இவர். மிருதங்க வாசிப்பில் தனியொரு பாணியை உருவாக்கிய பாலக்காடு மணியையர் சங்கீத கலாநிதி, பத்மபூஷன் விருதுகளை பெற்ற முதல் மிருதங்க இசைக்கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த எழுத்தாளர் சுந்தர ராமசாமியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. தனது 18வது வயதில் எழுத்து கூட்டி தமிழ் படிக்க தொடங்கிய இவர் 3 உள்ளாக தமிழில் கதைகளை எழுத தொடங்கிவிட்டார். காலச்சுவடு இதழை தொடங்கி நல்ல படைப்புகள் வெளிவர கிரியாவூக்கியாக இருந்தார். வசுவையாவாக கவிதைகளிலும் சூராவாக கதைகளிலும் பயணித்த இவர் ஒரு புளியமரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் போன்ற நாவல்களுக்காய் என்றும் நினைவு கூறப்படுகிறார். சமூக சேவகர் ரூத் மனோரமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. பெண்கள் உரிமைக்காகவும் நலிவடைந்தோர் நலனுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பவர். அவரின் சேவைகளுக்காக மாற்று நோபல் பரிசு என அறியப்படும் ரைட் லைவ்லிஹுட் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார். ரூத் மனோ

திரைப்பட ஒலி வடிவமைப்பாளர் ரசூல் பூக்குட்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971 ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக இவர் ஆஸ்கர் விருதை பெற்றார். பழம்பெரும் இயக்குனர் ஒய் வி ராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1903 ஆரம்பகால தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய இவர் சிந்தாமணி, லவங்கி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். திரைக்கதை, இயக்கம், படத்தொகுப்பு, தயாரிப்பு என பன்முக திறமையால் தென்னக திரைப்படங்களுக்கு வளம் சேர்த்தவர் ஒய் வி ராவ். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1958 பெரும் கதாநாயகர்களை இயக்கி அதிக வெற்றி படங்கள் கொடுத்தவர். புரியாத புதிர் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி சேரன் பாண்டியன், முத்து, தெனாலி, ஆதவன் உள்ளிட்ட படங்கள் வழங்கிய கே எஸ் ரவிக்குமார் தற்போது வெற்றிகரமான நடிகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்.

0: மலர்ந்தது நாள் மலர். சில நொடிகளில் சுழல் விளக்கு சென்னையிலிருந்து ஒளிரும்.
1: நேரம் இப்போது 7 மணி.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
3: நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலைவாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல்திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டுகால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019-2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் பிரதமராக

பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத் தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது.

0: குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலை குலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: FM ரெயின்போ 102.1 7:10 காலை மலர் பாடல்களும் தகவல்களும்.
4: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி FM ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 FM ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம், பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
5: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது.

0: தாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும் சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும் பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த

0: பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM Rainbow 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர்.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ் ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: அருமையான பாடல்களும் தரமான தகவல்களும் தரும் காலை மலரில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆபரண தங்கம் 1 கிராம் 14,601 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய் 10 பைசா, பெட்ரோல் 1 லிட்டர் 107 ரூபாய் 84 பைசா, டீசல் 1 லிட்டர் 99 ரூபாய் 65 பைசா. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.04 அடியாக இருந்தது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1265 கனஅடி வீதம் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. பெண்களோட முன்னேற்றத்துக்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் சுதந்திர தின விழாவின்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு சிறந்த சேவை செய்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனங்கள் இந்த விருது பெற 2026ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. awards.tn.gov.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றதையும் இந்த இணையதளத்திலே கொடுத்திருக்கிறாங்க. இணையதளம் வாயிலாக மட்டுமே இந்த விண்ணப்பம் செய்ய வேண்டும். கடைசி நாள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி. இதுக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னா, தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்கணும், 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன சார்ந்த நடவடிக்கைகள், பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலான நடவடிக்கை, மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் இந்த மாதிரி துறைகளில் பணிபுரிந்து மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சமூக சேவகர் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தொண்டு நிறுவனமாக இருந்தால் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக கண்டிப்பாக இருக்கணும்.

0: கோடை விடுமுறைய ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் ஸ்கூல மிஸ் பண்றோன்னு பல பேருக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ பாக்கலையே அப்படின்னு தோணும். லீவ் முடிஞ்சு எப்ப ஸ்கூலுக்கு போவோம், போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லீவ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றதுக்காக ஆவலா காத்திருக்கீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்னலாம் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப கேளுங்க காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். முகப்பரு யாருக்கெல்லாம் ஏற்படலாம், அதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு, முகப்பருக்கள் வராம தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் டாக்டர்?
1: முகப்பருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 13-14 வயசுல நமக்கு ஹார்மோன்கான தேவையோ ஹார்மோன்

0: மாற்றங்கள் ஏற்படுறப்ப வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ஹார்மோன் என்ன பண்ணுது, ஹார்மோனோட ஒரு சிலமான வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணெய் குழாய் மேலே அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். இந்த எண்ணெய் குழாய்களில் அதுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அப்போ அந்த எண்ணெய் அதிகமாக துளி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அந்த இடத்துல நமக்கு சில விதமான சேஞ்சஸ் ஏற்படுறப்ப நமக்கு முகப்பரு வருது. ஸோ நம்மளோட டயட், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட ஸ்லீப், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இது எல்லாமே ஆக்னே மேலே ஒரு விதமான ரோலை ப்ளே பண்ணுறது. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட டைரி ப்ராடக்ட்ஸ், பால், பால் சேர்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நம்மளோட ஆக்னேக்கு நல்லது கிடையாது. ஸோ அப்போ அதை கொஞ்சம் மாடரேட் பண்ணிக்கிறதோ தவிர்த்துக்கிறதோ நமக்கு நல்லது. இது தவிர ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா என்ன, ரொம்ப சுகரியாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எதெல்லாம், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸு, பால் ஸ்வீட்டு, இதெல்லாத்தையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இது தவிர டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதர் ஜங்க் ஐட்டம்ஸ், பீட்சாஸ், சிக்கன் 65, இதெல்லாமும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது நம்மளோட ஆக்னேக்கு நல்லது. ஆக்னேவை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட ஹார்மோனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்னே மேலே ஒரு இம்பாக்டை ப்ளே பண்ணலாம். அப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா என்னாகும், நம்மளோட ஹார்மோன் மேலே இட் வில் ப்ளே ஏ ரோல். ஸோ என்ன ஹார்மோன் மேலே, நம்மளோட ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், அது மேலேயும் ஒரு ரோல் இருக்கலாம். அதே மாதிரி இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் மேலேயும் இதுக்கு ஒரு ரோல் இருக்கலாம். லேட் நைட் நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாமே என்ன ஏற்படுத்தும், இன்னும் நமக்கு ஆக்னே வரத்துக்கு ஒரு சாத்தியக்குறிகளை ஏற்படுத்தும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பும் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது தவிர முகப்பருவை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுறப்ப காலையில் ஒரு தடவையும் நைட்டு ஒரு தடவையும் மட்டும் யூஸ் படுத்தணும். ரொம்ப ஒரு 3-4 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப திருப்பி என்ன நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அதுவே திருப்பி ஆக்னேவை ஏற்படுத்தும். இது தவிர ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் முகத்தில் போடுறப்ப அதுவுமே ஒரு சில நேரங்களில் ஆக்னேவை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது தவிர ஹோம் ரெமெடிஸ் ஆக்னேக்கு பண்ண வேண்டாம். சில பேர் டூத் பேஸ்ட்டோ இல்லாட்டினா வேறு சில விஷயங்களோ ஆக்னே மேலே போடுவாங்க, இதெல்லாம் பர்மனெண்ட்டாக தழும்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது தவிர முகத்தில் இருக்கக்கூடிய ஆக்னேவை கையை வச்சு மெனிப்புலேட் பண்ணுறதோ பிக் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ண வேண்டாம். இன்றைக்கி தேதியில் ஆக்னேக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான விஷயங்கள் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு நல்ல சன்பிளாக், இது மூணுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது தவிர 1-2 ப்ரிப்பரேஷன்ஸ் ஆக்னே மேலே போடுறதுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர இன்றைக்கி தேதியில் ஆக்னேக்கு அட்வான்ஸ்டாக நிறைய விதமான கெமிக்கல் பீல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பீல்னால் என்ன, நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ் மேலே ஒரு சில பீலுக்கு ஆக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் லேயரையே எடுக்கக்கூடிய அப்படின்னா என்ன, கொஞ்சம் அகற்றி எடுக்கக்கூடிய ஒரு சில பீல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் லேயருங்கிறது ஒரு 30-40 நாள் அதுவாக பீல் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம ஈவனாக பண்ணுறப்ப அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களோட ஆக்னேக்கு, பிக்மெண்டேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இது தவிர ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா வேறு சில விதமான லேசர்ஸ் நம்மளோட ஆக்னேக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகளுக்கு இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்னு சொல்லுவோம். அது தவிர மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளோட தழும்புகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும்.
1: படர்தாமரைக்கான நல்ல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 8 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் கழிவில்லா உலகம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியாய விலை கடைகளிலும் முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் மூலமா இல்லம் தேடி அரிசி சர்க்கரைன்னு ரேஷன் பொருட்கள் ஜூன் மாதம் 2-ம் தேதியும் 3-ம் தேதியும் விநியோகம் செய்யப்பட இருக்கு. இந்த இரண்டு நாட்கள்ல பயனாளி

பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களுடைய வீடுகளிலேயே பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு தரப்படுது. இந்த அரிய வாய்ப்பை புதிய தொழில் முனைவோரும் தொழில் அதிபர்களும் பயன்படுத்தி தொழில் திட்டங்களோடு வருகை தந்து தொழில் கடன் அப்புறம் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் தகவல்கள் வேணும் அப்படின்னா 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 24 60 498 அப்படி இல்லைன்னா 40 30 028 இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தைரியம் துணிச்சலோடு வீரதீர செயல் புரிந்த பெண்களிடமிருந்து கல்பனா சாவ்லா விருது பெற 2026ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இந்த விருதுக்கு தமிழக அரசின் awards.tn.gov.in அப்படிங்கிற விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த விருது பெற எல்லா விதிமுறைகளும் இணையதளத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க. இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும். விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் ஜூன் 19ஆம் தேதி. என்ன விதிமுறை அப்படின்னா, தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டிருக்கணும். தைரியத்தோடும் துணிச்சலோடும் பிறர் செய்ய தயங்கும் செயல்களை செய்து அதன் மூலமாக பெண் குழந்தைகள் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும். அது இல்லாமல் தீ வெள்ளம் மற்றும் இன்ன பிற இடர்களிலிருந்து காப்பாற்றும் செயல் புரிந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூமி பந்தில் நாம் விருந்தினர்கள் தாங்க. இயற்கை நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் பேராசைக்காக தங்க முட்டையிடுற வாத்தை அறுக்கிற மாதிரி இயற்கையை அழிக்கிறோங்கிறது இப்போதான் நடக்குதா? சுத்தமான காத்தும் தண்ணியும் நமக்கே சரியாக கிடைக்கலன்னா வர்ற சந்ததிகளுக்கு எப்படி கிடைக்கும்? மற்ற நாடுகள் போல காடுகளை காக்க நாம் என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு திருச்சி மங்களன்மங்கள் வழங்கும் வசந்த அழைப்பில் வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள் நேரலையில் தகவல்கள் தரவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் காத்திருக்கிறார். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோடு 240 102 1 246 102 1 இரண்டு தொலைபேசி எண்கள் காத்திருக்குது. 938 546 102 1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்குது.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். லிச்சி பழம் சீனாதான் சொந்த ஊரு. வட இந்திய மாநிலங்கள்ல இப்போ அதிக அளவுல உற்பத்தி செய்யறாங்க. குளிர்ச்சியான சூழல்ல மட்டுமே விளையிற இந்த லிச்சி பழம் கொடைக்கானல்ல பயிர் செஞ்சது தாண்டி இப்போ திருவண்ணாமலை மலை கிராம விவசாயிகள் விவசாயம் செய்து ஒரு புதிய அத்தியாயம் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். லிச்சி பழம் தோல் கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலும் சிவப்பு இளஞ்சிவப்பு நிறத்துல சதை பற்றோடு வாசனையா இனிப்பா இருக்கும் பழம். விட்டமின் சி, பொட்டாசியம், மாங்கனீஸ், நார் சத்துக்கள்னு சத்துக்கள் அதிகம். தொடர் இருமலுக்கும் சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ சீசன். லிச்சி பழம் ஒரு கிலோ 150 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஒரு கிலோவுக்கு தக்காளி 40 ரூபாய், கத்திரிக்காய் 90, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 30, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 26, சௌசௌ 44, புடலங்காய் 48, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 90, முட்டைகோஸ் 50, பீட்ரூட் 50, காலிஃப்ளவர் பூ 1, 50, எலுமிச்சை பழம் 1, 8 ரூபாய், கொய்யாப்பழம் 120.

0: பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். தெரிந்து கொண்டோம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் ஒரு கிலோவிற்கு.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: திருச்சி சாரதாஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். மேற்காசிய நிலவரத்தை கருத்தில் கொண்டு அடுத்த 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யுமாறு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அதேவேளையில் கச்சா எண்ணெய் சேமிப்பு திறனை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான பல்வேறு முன்னோடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சமூகத்தின் அடித்தளமாக விவசாயிகள் உயர்ந்த பங்களிப்பதாக கூறினார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு பிரதீக் தயால் நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பிலிருந்து திரு சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு வேத பாராயணம், திருமுறைகள், திருப்புகழ், பிள்ளை தமிழ், கப்பல் பாட்டு பாராயணம் செய்ய, நந்தி மத்தனம் சங்கநாதம் ஒழிக்க ஜெயந்திநாதர் சங்க சப்பரத்தில் 11 முறை வசந்த மண்டபத்தில் வளம்பரும் வைபமும் மாலை நடைபெற உள்ளது. பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவு.

0: பொறியியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் பூமிக்கு பாரமா அல்லது பாதுகாப்பா என்ற கேள்விக்கான பதில்களை தேடப் போகிறோம்.
0: கழிவில்லா உலகம். சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஆர். மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே. இயற்கை இப்ப நாம ரசிக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும் பல தலைமுறைகளுக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும்ன்றத காட்டிலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தொடரோட நோக்கம். கழிவுகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கின்றன. எப்படி கையாள்றது? கழிவில்லா உலகம்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கு. அப்ப இந்த கழிவுகள் என்னென்ன வகையில எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு? காலநிலை மாறி வர்றதுக்கு இது என்ன வழிகோளுது? இப்படி எல்லாம் தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில சிந்திக்க போறோம். நம்ம கூட இருக்கிறாங்க முனைவர் ஆர். மோகன்ராஜ் அவர்கள். ஐயா வணக்கம், நிகழ்ச்சி அன்போடு வரவேற்கிறோம்.
3: வணக்கம்.
2: கழிவுன்னு நாங்க சாதாரணமா சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது அப்படின்னா, மக்கும் குப்பை, மக்கா குப்பை, அப்புறம் மருத்துவ கழிவுகள் இருக்கின்றன. அது போக தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள். ஆனா கழிவுனா எத்தனை வகைகள் இருக்கின்றன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: கழிவுகள் பொதுவா வந்து மூணு வகைப்படலாம். ஒன்னு வந்து திடக்கழிவுகள், இன்னொன்னு கழிவு நீர், இன்னொன்னு வந்து ஏர் பொல்யூஷன். சோ காற்று, நிலம், நீர், இந்த மூணுலயுமே நம்ம கழிவு வந்து மனிதனோட செயல்கள்னால பெருமளவுல வெளியே இருக்கு. நார்மலாவே இயற்கை வந்து கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அல்லது திறன் அதுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதிக அளவுல கழிவை வெளியேற்றதுனால இயற்கையா சுத்திகரிக்கக்கூடிய அந்த திறன் கூட பாதிக்கப்படுது. இதனாலதான் நம்ம பாக்குறோம் எங்க பார்த்தாலும் கழிவுகள் நிறைஞ்சிருக்கு. இப்ப வந்து ஒரு நீர்நிலைகள்ல பார்த்தா நகர்ப்புறத்துல இருந்து வெளியேற்ற கழிவு நீர், இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையா பார்க்கும் போதே தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அங்காங்க நம்ம கழிவை பார்க்காம போக முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருச்சி எடுத்துட்டீங்கன்னா 500-400 டன் திடக்கழிவுகள் ஒரு நாளைக்கு வெளியே வருது. இது என்ன முக்கிய காரணம்னா, இப்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கேஜிங் ஃபுட் இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்றோம். நுகர்வோர் கலாச்சாரம் அதிகமானதுனால திடக்கழிவுகள் ரொம்ப அதிகமா வரும். சோ அதெல்லாம் நம்ம தூக்கி வீசும் போது எல்லா இடத்துலயும் பார்க்கும் போது பிளாஸ்டிக் வேஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மக்கும் குப்பை, பழங்கள், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், நம்ம கழிவு நீர் அல்லது கழிவுகள் வெளியேற்றி காலப்போக்கில் இப்ப வந்து அது தேக்கமாயிட்டே இருக்கு. திடக்கழிவுகள் குவிச்சு குவிச்சு வச்சு ஃபர்தரா வந்து அது செகண்டரி ப்ராப்ளம் சொல்லக்கூடிய கொசு, பல நோய்கள் வந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த கழிவு சேகரிப்பு ஒரு இடத்துல பண்ணி. சோ ஒரு காலத்துல முழுமையாக இயற்கை நம்பி நம்ம வாழ்க்கையே இருந்து, நீங்க நகர்ப்புறத்துல வாழ்றவங்களுக்கு இயற்கைக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அது உண்மை அது இல்ல. நம்ம இப்பவும் இயற்கை நம்பித்தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தண்ணி ஆகட்டும், சுத்தமான காற்று, இதெல்லாம் இயற்கை தான் நம்மளுக்கு கொடுக்குது. வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், காய்கறிகள், அனைத்து உணவுப் பொருட்களும் இயற்கை தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை உழுவுதுன்னா அது வந்து திடக்கழிவு ஆயிருது. ஆனா என்ன, அது இயற்கையை சுத்திகரிக்குது. ஃபெர்டிலைசர்னு ஒண்ணு புதுசா போட்டோம்னா அது அப்படியே அங்க தங்கிருது. பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி மருந்து போட்டோம் அது அப்படியே தங்கிருது. இதெல்லாம் வந்து நம்ம பயங்கரமான சில திடக்கழிவுகளும் இருக்குது.
2: நம்ம உதவி எல்லாம் இயற்கைக்கு தேவையில்லை. சாதாரணமா பெருகக்கூடிய கழிவுகளை இயற்கையை சுத்திகரிக்கிற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலுக்கே டஃப் குடுக்கிற அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் இருக்கின்றன. சில நேரங்களில் வீடுகள்ல வந்து இப்படி இந்த சேகாரம் ஆகிற காய்ந்த இலைகளை கூட என்ன பண்ணிடும், நம்ம அதை விடுறது கிடையாது, அதுக்குள்ள அதை கூட்டி பெருகி எரிச்சு விட்டுறது. இப்ப இந்த மாதிரி எரிக்கிறது தவறு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதையும் இந்த நேரத்துல நம்ம சுட்டி காட்டுறோம், சிந்திப்பாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம். காலநிலை மாற்றம் அப்புறம் இந்த கழிவு மேலாண்மை, இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த காலநிலை மாற்றம் நமக்கு இன்னும் எவ்வளவு பெரிய சவாலை கொடுக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க.
3: காலநிலை மாற்றங்கிறது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை. குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் தாக்கம் அதிகமா இருக்கலாம். இப்போ இந்தியால கூட பாத்தீங்கன்னா இடி மின்னல் அது தாக்கி உயிரிழப்புகள் வந்து இப்ப இந்த 10 வருஷங்கள்ல அதிகமா இருக்கு. முன்னாடி இருந்த 1950 இருக்கிற டேட்டாவும் இப்ப இருக்கிற டேட்டாவும் பாத்தீங்கன்னா உயிரிழப்பு அதிகமா இருக்கு. சோ இது வந்து எதிர்பாராத ஒன்றுதான். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியறது. இது எதனால வருது அப்படின்னா தட்பவெப்ப மாற்றம் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்மளால முடிஞ்சது வந்து என்னன்னா திடக்கழிவுகள் ஆகட்டும், கழிவு நீர் ஆகட்டும், நம்மளே ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சாலும் கூட இதை குறைக்க முடியும். ஒரு ஷவர்ல நீங்க குளிச்சீங்கன்னா அது வந்து 5 பக்கெட் தண்ணிக்கு ஈக்குவலர். ஈவன் சில சமயங்கள் 100 லிட்டர், 200 லிட்டர், அதே பாத் டப்ல குளிச்சு 1000 லிட்டர்ல கூட நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு 1000 லிட்டர் கழிவு நீர் வெளியேறும். அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன். அதுக்கப்புறம் நம்ம வீசுறதுக்கு முன்னால ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமா? மக்கும் குப்பை, மக்காம் குப்பை ஏன் பிரிச்சு கொடுக்கணும்? நீங்க வந்து மக்கும் குப்பையா பிளாஸ்டிக்ல போட்டு இறுக்கி கட்டி கொடுத்தாச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கையை வந்து அதை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு வழியே இல்லாம போயிருது, அடைச்சிடறோம். அப்ப நம்ம தனியா குடுக்கறதுனால அது ப்ராசஸ் ஈஸி பண்றோம். இன்னொன்னு முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ரீயூஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்புறம் அதுலதான் முக்கியமான பொருட்கள் வந்து ரெக்கவரி, தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா, திருப்பி யூஸ் பண்றது. அப்ப இது எல்லாத்துக்கும் மேல இயற்கை பண்ற மாதிரி ரீசைக்கிளிங். இந்த உலகளாவிய போர் சூழல் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு.

0: அப்போ நாளுக்கு நாள் எரிபொருள் விலை அதிகமாகுது. இது ஒரு நல்ல வாய்ப்பா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். எரிபொருள் குறைக்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சிக்கலாம். இப்ப இந்த எரிபொருள் குறைக்கிறது மூலமா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சுக்காற்று வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. இன்னொன்னு, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த தட்ப வெப்ப மாற்றமுக்கு முக்கிய காரணம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா, நம்ம இன்னுமே வந்து போக்குவரத்து முழுவதுமே இந்த எரிபொருளை நம்பிதான் இருக்கு. அதுவும் வந்து வளைகுடா நாடுகள்ல இருந்து நமக்கு வருது. எரிபொருள் நம்பி இருக்கிற வாகனங்கள் வாங்கறதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஈவி இந்த வாகனத்துக்கு நம்ம வந்து மாறக்க ட்ரை பண்ணணும். அப்ப என்ன, ஒரு தனி மனிதன் வந்து கார்பன் டை ஆக்சைடோட வெளியேற்றத்தை வந்து குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறது மூலமா தட்பவெப்ப மாற்றமோட நம்ம உலகளாவிய இந்த ஒரு முயற்சிக்கு நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஆயிரும்.
1: கழிவுகள்னு நாம பேசும்போது மருத்துவ கழிவுகளை மறந்துட முடியாது. ஆனா ஒரு தனி மனிதனா இதுல நாங்க என்ன செய்யறதுக்கு இருக்கு? மருத்துவ சேவைகளை பயன்படுத்திக்கிற இடத்துல மட்டும்தான் நாம இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான சிந்தனை. இது எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்கும் சரியான முறையில அப்புறப்படுத்தல அப்படின்னா, சாதாரண மக்கிற குப்பையே சரியான வகையில போடலன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு புரியுது. அப்ப மருத்துவ கழிவுன்றது இன்னும் அபாயகரமானதா தான் நிச்சயமா இருக்க முடியும். அதை பத்தி சொல்லு.
0: ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சோ இந்த மருத்துவ கழிவுகள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க வந்து அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதை பிரிச்செடுத்து அவங்களே அதுக்குண்டான இது மேக்சிமம் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல வெளியேறதுக்கான வாய்ப்புகள் பல விதத்தில் இருக்குது. அதிகப்படியா ஆன்டி பயோட்டிக்ஸ் பயன்படுத்துறோம். அப்புறம் இன்னும் சொல்ல போனா நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பல விதமா வழி எடுத்ததுன்னா டைக்ளோபினாக் பயன்படுத்தும் போது மனித கழிவு வழியாகவும் அது இயற்கைக்கு வந்துருது, நீர்நிலைகள்ல வந்து சேர்ந்துருது. ரொம்ப கம்மியான அளவு இருந்தாலும் இயற்கையில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்லயும் நிலம் ஆகட்டும் நீர் ஆகட்டும் ரொம்ப கம்மியான அளவுல இப்ப பிறந்த குழந்தை கூட இப்ப வந்து தண்ணி குடிக்கும் போது கூட அந்த ஆன்டிபயோட்டிக் ஆகட்டும் அந்த மருத்துவ கழிவுகள் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்னன்னா, சாதா ஒரு சில சளி காய்ச்சல் வந்தாலும் கூட ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ட சேர்ப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒரு வழியில உடலுக்குள்ள போகுது. இது வந்து இப்ப ஒரு புது சவாலா இருக்கு. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா அந்த நோய் சரியாகிறது இல்ல, அடிஷனலா டோஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் அடுத்த லெவல் ட்ரக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஓவர் ஆல் ஹியூமன் ஹெல்த் இப்ப கொஞ்சம் ஒரு உலகளாவிய ப்ராப்ளமா இருக்கு, அது இந்தியால ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து அழகு பொருட்கள் நிறைய யூஸ் பண்றோம், கிரீம்ஸ் லோஷன்ஸ், நம்ம இதுவும் வந்து அதிகப்படியா பயன்படுத்துறதுனால தண்ணியில கலந்துருது. ரசாயன பொருட்கள் இதுலயும் இருக்கு, நீர்நிலைகள்ல போனதுனால இந்த மீன் தாவரங்கள் இதுல கூட அதோட பாதிப்புகள் இருக்கு. இதுவரை இருக்கிற ஒரு சுத்திகரிப்பு நிலையங்கள்ல வந்து இந்த மாதிரி கழிவுகளை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கிரமமா இருக்கு காலப்போக்கில். இந்த ரெண்டும் வந்து நமக்கு இப்ப ஒரு புதிய சவால்களா இருக்குது.
1: கழிவுகள்ல இருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தயாரிக்கிற முயற்சிகள் நம்மளை சுத்தி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. கழிவுகளை இப்படி வளமாக்குற இல்லைன்னா ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் ஆக்குற முயற்சிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்தெந்த பொருட்கள்லாம் இப்படி தயாரிப்புல இப்ப இருக்கு?
0: குறிப்பா பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா லோ டென்சிட்டி பாலி எத்திலின் போன்ற பொருட்கள் வந்து சவலைகள் அமைக்கும் போது அது கூட ஒரு பொருளா பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ரோடா கன்வெர்ட் பண்றாங்க. வாழை மரத்துல இருந்து நிறைய பொருட்கள் அதை வேஸ்டா வெளியே வீசாம அந்த ஃபைபர் எடுத்து பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லக்கூடிய இயற்கையில் நம்ம தூக்கி வீசும் போது அது சீக்கிரம் ஒரு சுழற்சி ஆயிடும். ஸ்டார்ட் அப் பிசினஸ் ரொம்ப கவர்மெண்டே ஸ்டார்ட் அப்ஸ் நிதி உதவி கொடுக்கறாங்க, உலகளாவிய அளவுல ஃபண்டும் கொடுக்கறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்லயே இந்த மாதிரி நிறைய கம்பெனி இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு எதுல ரீயூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட கன்வெர்ட் பண்ண முடியுமான்றது நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க.
1: மொத்தத்துல கழிவில்லா உலகம் அப்படின்றது கனவு கனவாவே போயிரும் இல்லாம நமக்கு ஒரு நம்பிக்கை ஒளி பாய்ச்சுகிறது அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா அது நனவாக கூடிய கனவாவே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். கழிவுகள் என்னென்ன வகையில நம்மளை சுத்தி கொட்டி கிடக்கின்றன, அதை எப்படி நம்ம வாய்ப்பா பாக்கலாம், அது எப்போதுமே அருவறுக்கத்தக்கதாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் நம்ம நன்மையா மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நேர்மறையான கருத்தை கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர்.
3: உடன் உரையாடியவர் பிரிசி, அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன்.
4: பூமி நமக்கு முன்னோர்கள் தந்த சொத்து அல்ல, நம் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கிய பொக்கிஷம், அதை பாதுகாப்போம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி கழிவில்லா உலகம். சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஆர். மோகன்ராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
3: நாளைய நிகழ்ச்சியில் மிகையாகும் மின்னணு மிச்சங்கள், சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் பிரசாந்தி தேவி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: வங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, நம்ம FM ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வனமும்

காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வனமும் வளமும் வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்களுடன் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 4311 முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 அப்படிங்கிற எண்ணிற்கோ 240-102-1 அப்படிங்கிற எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். மறவாதீர்கள் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் வனமும் வளமும். பகல் 12:10 மங்கையர் உலகம் நேரலை நிகழ்ச்சி சட்டென மாறும் மனநிலை.

0: In its editorial, Breather for Now, For How Long? The Times of India writes that as a tentative US-Iran deal awaits Trump's signature, the global economy is hoping for a break. But geopolitics as well as politics in Trump camp and among Iran hardliners means conflict can restart after a few months. And finally, demand for gold turning cold on steep duty hike. Under that headline, the Economic Times says that gold sales have fallen 70% on muted consumer sentiment, already hurt by surge in fuel and food prices. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Center asked oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a five-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals, including 4 gold on day 2. And in IPL cricket, Gujarat Titans beat Rajasthan Royals by 7 wickets to set up title clash with Royal Challengers Bengaluru. And with that, we end the morning news. Have a nice day.
2: Tiruchirappalli, Akashvani, FM Rainbow 102.1, Neeram, 8:30.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி
7: சம்ம சம்ம வெயில் அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது சாரதாஸ் வர ரைட் டைம் இது
8: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நேர்களின் விருப்ப கானங்கள் அரங்கேறவிருக்கிறது இதய ராகமாக இனி வரும் பாடல் புஷ்பா படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் குப்புராப்பட்டி குருசாமி செல்வி சூர்யா தினேஷ்

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: எதிராகும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஈஸ்வரன் படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க திருச்சியிலிருந்து ராஜலட்சுமி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
4: அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: எட்டு மணி 42 ஆகுது, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதய ராகம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விருந்து கேட்டிருக்கிறாங்க தாளக்குடியிலிருந்து முத்தமிழ் நகர் சம்பத்குமார், மணிமேகலை, சுசீந்தனி, தியா. இவங்க எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கொம்பு சீரி படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்காக ஒரு இனிமையான பாடல்.

8:55 ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். அடுத்த பாடல் அமரன் படத்திலிருந்து வெண்ணிலவு சாரல் நீ பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. யாருன்னா பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன். இது அவங்களுக்காக நம்ம எஃப்எம் ரெயின்போல விரும்பி கேட்ட பாட்டு.

நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் அருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னாரு, தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துகிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம், அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை, விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி, தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். ஒரு மரம் வந்து அரச மரமா ஆலமரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல, எதுக்கு அனாவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனா நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியா தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களே அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பொறுப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு.

0: அதான் ஒரு வருஷம் ஒரு பண்ணைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடைச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் பொய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடைச்சிதுன்னு அடிச்சு விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: இதய ராகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மணப்பாறையிலிருந்து சாந்தி மோனிகாஸ்டி இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தாய்க்கிழவி படத்திலிருந்து. இதோ அவங்க கேட்ட பாடல்.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு சரிகம ரசிகம மத்தியமாவதி ராக அடிப்படையில் அமைந்த திரை இசை பாடல்களின் நிறைவு பகுதி. 12:10 சட்டென மாறும் மனநிலை பத்தி மங்கையர் உலகத்துல தோழியர் பங்கேற்று பேசலாம். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது வசந்தழைப்பு. அதற்கு முன்பாக
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் அதன் மொழியாக்கம் இடம்பெறும். மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹலாங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர் நாளை மியான்மர் இந்தியா வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணாக்கருக்கு புதிய பேருந்து பயண அட்டை வழங்கும் காலம் வரை அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணாக்கர் அடையாள அட்டையுடன் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை, சேராப்பட்டு, இன்னாடு, குடியரத்தம், மாவடிப்பட்டு, கரியாலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை பெய்ததால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. ஹாங்காங்கில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்று 2வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்தாழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக

தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: காக்கை குருவி எங்கள் ஜாதி, இந்த வரிகளை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த மண்ணில் மனுஷங்க வாழறதுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்குது. அதுதானே, மனுஷங்க இல்லாமல் மரங்கள் வாழலாம், மரங்கள் இல்லாமல் மனுஷங்களால் வாழ முடியுமா? ஆண்டவனை ஆலமரத்துக்கு கீழே வச்சதே மரங்களை வெட்டாமல் இருக்கணும்னு தானே. நம்ம குடும்பம் எவ்வளவு முக்கியமோ மரங்கள் குடும்பம் குடும்பமாக இருக்கிற காடுகளும் முக்கியம்தான். வாங்க வசந்த அழைப்பில் பேசலாம் வனமும் வளமும் பற்றி. அற்புதமான பயனுள்ள தகவல்கள் தர வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 240-102-1 தொலைபேசி எண்கள் 2 இருக்கு. 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கிறது. உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, மற்றொரு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு சாந்தி சொன்ன மாதிரி வனச்சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவங்க நம்ம நிலைய அரங்கத்தில் இருக்காங்க. வனமும் வளமும் அது சொல்லும்போதே இயற்கையும் செல்வமும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாதுன்னு தோணுது இல்லையா? அந்த அளவு நாட்டினுடைய வளம் அப்படின்னா இந்த காடுகள் தான், மரங்கள் தானே மழைக்கு ஆதாரமாக இருக்குது. அந்த அளவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வனம் எப்படியெல்லாம் நமக்கு நன்மையை செய்யுது, எந்த அளவில் இப்போது இன்றைய சூழலில் வனம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: சரி, சூழல் சுகமாக இருந்தால் நாமும் சுகமாக இருப்போம் இல்லையா?
2: ஆமாம்,
1: நிச்சயமாக. இது சுற்றுச்சூழல் பற்றி, வனச்சூழல் பற்றி குறிப்பாக பேசக்கூடிய ஒரு நேரம் வசந்த அழைப்பு. வன வளம் இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு புரிதல் நேயர்களுக்காக சொல்லிடலாமா?
2: வணக்கம் வானொலி நேயர்களே. உலக அளவில் பனிபடர்ந்த மலை முதல் பறந்து விரிந்த நிலப்பகுதி, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நதிப்பகுதியிலும் கடல் பகுதி எல்லாவற்றிலும் காடுகள் பறந்து விரிகின்றன. பனிபடர்ந்த மலை பகுதியில் காடுகள் இல்லாட்டினாலும் பனி பிரதேச அருகில் காடுகள் பறந்து இருக்குது. இந்த காடுகள் அடர்ந்த காடுகளாகவும் உலக அளவில், அப்புறம் மரங்கள் புல்வெளிகளாகவும் மற்றும் புல்வெளிகளாகவும் மட்டுமே காணப்படுகிறது. இது அடிப்படையான ஒரு பிரிவு. இதுக்குள்ளே வந்து உயிரினங்கள் வாழ்கிறது எல்லாம் வந்து இயற்கையான ஒன்று. இப்போ இந்த காடுகளை நம்ம பொதுவாக பிரிக்கும் பொழுது முதலாவது முள் புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது இலையுதிர் காடுகள், ஈர இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், கலப்பின இலையுதிர் காடுகள், ஆற்றுப்படுகைகள், இப்படி பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த பசுமை மாறா காடுகளை பெரும்பாலும் நம்ம எப்படி சொல்லலாம்னா மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க,
1: எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ஸ்.
2: அதுக்கு மேலே ஷோலா கிராஸ்லாண்டு, உலகத்திலே இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இந்த ஷோலா கிராஸ்லாண்டு அப்படிங்கிறது
1: இருக்குது.
2: ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு தகவமைப்பை கொண்டுள்ளது. இந்த காடுகளில் அழிந்து வரும் தாவரங்களும் இருக்குது, அழிந்து வரும் விலங்கினங்களும் இருக்குது. ஆனால் அரிய வகையில் விலங்கினங்களும் அரிய வகை தாவர இனங்களும் உண்டு. அதே போல் ஓரிட வாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டமிக் அப்படிம்பாங்க, அங்கே இருக்கிற தாவர இனங்களும் உண்டு, அந்த பகுதியில் இருக்கிற விலங்கினங்களும் உண்டு. இப்படி பார்க்கறது போது இங்கே வந்து இந்த மழைக்காடுகள் வந்து மட்டுமில்லாமல் எல்லா காடுகளும் நமக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது, அதாவது பாதுகாப்பை கொடுக்குது, ஒரு சூழல் சமநிலையை அதுதான் வந்து நமக்கு கொடுக்குது. இதில் பார்க்கும்பொழுது 10 வகையான அடிப்படையாக காடுகளை நம்ம பிரிக்கும் அப்படின்னா

0: பார்த்தீங்கன்னா உலகளவில் ட்ரெயின் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. போஸ்வாஸ் அப்படிங்கிறத பொசாவா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. ஜிஜுவான் பன்னா அப்படிங்கிறது சவுத்து சைனாவில் இருக்குது. அப்புறம் டாங்காஸ் அப்படிங்கிறது அலாஸ்கா பகுதியில் இருக்குது. நார்த் அட்லாண்டிக் பகுதியில் அட்லாண்டிக் பகுதியிலே இருக்குது. அப்புறம் வால்டிவியான் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க, குளிர்ந்த பிரதேசத்தில் வால்டிவியான்கிற ஒரு காடு இருக்குது. அப்பலேச்சியன் மலைத்தொடர் அமெரிக்க பகுதிகளில் இருக்குது. நியூகினியா ஃபாரஸ்ட் இருக்குது. காங்கோ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கோ பிளைன்ஸ் சமவெளி பகுதியில் ஒரு மழை காடுகள் இருக்குது. உலகத்திலே அமேசான் காடுகள் தான் முதல் தரம். முதல் தரம் என்று சொல்ல முதலாவது அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுது. இரண்டாவது காங்கோ பிளைன்ஸ் அப்படிம்பாங்க, காங்கோ சமவெளி காடுகள் அப்படிங்க ஆப்பிரிக்க பகுதியில் இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மாநில பிரதேசம், அந்தமான் நிக்கோபார், கிழக்கு தொடர்ச்சி மலை, இப்படி எல்லா பகுதியிலையும் இமயமலை பகுதி, இந்த பகுதியில் உள்ள காடுகள்லாம் ரொம்ப நமக்கு வந்து ஆக்சிஜனை மட்டும் கொடுக்கணும், சூழல் சமநிலையை ஏற்படுத்துது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா ஆஸ்திரேலேசியா ஆஸ்திரேலிய பகுதியில் உள்ள காடுகள் இந்த அடிப்படையாக இந்த மேலே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நம்ம பார்க்க போகும்போது பனிப்பிரதேசத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து ரஷ்ய பகுதி, அப்புறம் கிரீன்லாந்து பகுதி, இப்படி நிறைய பகுதியில் வந்து காடுகள் வந்து பனிப்பிரதேசத்தில் இருக்குது. இந்த காடுகள்லாம் வந்து ரொம்ப இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இருக்குது. இதுலேருந்து ஆக்சிஜன் உற்பத்தி மட்டும் இல்லை, அநேக பயன்கள், மறைமுக பயன்களும் இருக்குது, நேர்முக பயன்களும் இருக்குது.
1: மறைமுக பயன்கள்னா வந்து நம்ம உயிர்கள் வாழ்றத சொல்கிறோம் இல்லையா?
0: உயிர்கள் வாழுது அப்படிங்கிறத இன்னைக்கு வளிமண்டலத்தில் உள்ள பிராணவாயு ஆக்சிஜனை வந்து நிலைப்படுத்தி கொண்டே இருப்பது வந்து தாவரங்கள் தான். தாவரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு அதை பற்றி, இப்போ பாட்டனி தாவரவியல் அப்படிம்பாங்க. தாவரவியல் ஒருத்தர் படிக்கும்பொழுது அவங்க இயற்பியலையும் சேர்த்து படிக்கணும், ஃபிசிக்ஸ் இது ரெண்டையும் படிக்கும்போது அவங்க கெமிஸ்ட்ரி வேதியியலையும் சேர்த்து இந்த மூனை ஒருங்கிணைந்து படித்தாதான் அது படிப்பு. இன்றைக்கி அதை விட்டுட்டு வெவ்வேறு படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வெவ்வேறு படிப்பு படிக்கலாம், ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு படிக்கிறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். இந்த இது காடுகளுக்குள்ளே உள்ள விலங்கியலையும் பற்றி படிக்கிறது தனி படிப்பு. ஸோ இந்த படிப்பு அதாவது அடிப்படையான ஒரு பாரம்பரியமான ஒரு கல்வியே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இருக்கும். காடுகளை நம்ம பாதுகாக்கிறது அதில் உள்ள அநேக காரியங்கள் உள்ளடக்கிறது, நம்ம பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் காடுகள் என்பது இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உலக சீதோஷ்ண நிலை மாற்றத்தினால மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த சீதோஷ்ண நிலை மாற்றத்துக்கு யார் காரணம் அப்படின்னா இங்கே உள்ள நம்மளுடைய தவறான பயன்பாடு தான். அதில் ஒவ்வொன்றும் இருக்குது.
1: அதாவது மனிதர்களுடைய அந்த காடுகளை வந்து மனிதர்களுடைய தேவைகளுக்காக காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி நிறையவே உணர்கிறோம். அதை நிறைய செயல்பாடும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த காடுகள் வந்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை நிலைநிறுத்துறதுக்கு நிறையவே உதவி புரியுது. அதனால தான் நம்ம வந்து பூமியில் இன்றைக்கி உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க நீங்கள்.
0: அது மட்டும் இல்லாமல் சூழலை சுற்றுச்சூழலை வந்து சமநிலையோடு வைக்கணும். சூழலை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சூழல் சீர்கேடு பொல்யூஷன் அப்படிம்பாங்க, அது வந்துருச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆர்கிட்னு ஒரு மலர்களுக்கு, அந்த ஆர்கிட் மலர்கள்லாம் வந்து காடுகளில் தான் இருக்கும். அதனுடைய வேர்கள் வந்து வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி வளர்றது, அது வந்து மேலே ஒட்டியும் வளரும், பாறை மீதும் வளரும், இப்படி பல பகுதிகளாக இருக்குது. அந்த ஆர்கிடு வேர்கள் வந்து காற்றில் உள்ள நச்சு வாயுக்களை உறிஞ்சிரும், காற்றை தூய்மைப்படுத்துது ஒரு பக்கம். இன்னொரு கார்பன் சிக்விஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க, கார்பன் கரியமில வாயை உமிழ் அதை உட்கிரகித்து அது நமக்கு பிராணவாயுவை கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது. அப்போ வந்து இந்த கரியமில வாயு வந்து என்ன பண்ணுது, மரமாக பயோமாஸ் அதாவது உயிர் நிறையா மாற்றப்படுது. இதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, ஆனால் வந்து மரங்கள் அவ்வளோ நன்மை. ஆனால் மரங்களை குறித்த விழிப்புணர்வு மரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட செயலில் போகிறது தான் நல்லது. ஆமாம், இப்போது அது தான் நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்குது.
1: கண்டிப்பாக மரங்கள் வந்து நம்ம மரங்கள் வளர்க்கணும் வளர்க்கணும்னு மட்டும் சொன்னால் மட்டும் போராது, நீங்கள் மரங்களை வளங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சின்ன சின்ன மரங்கள் அவங்க வீட்டு முன்னாடி வைக்கலாம், அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதியில் சின்ன சின்ன தொட்டியில் வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட மரங்கள் வைக்கிறது எவ்வளவு நன்மை பயக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த காடுகள் வந்து கொஞ்சம்

0: மொத்தமாக அழிக்கும் போது தான், அழிக்கப்படும் போது அதில் வந்து உயிர் சமநிலை நிறைய பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கய்யா. இது இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து நிறைய காடுகள் சொன்னீங்க, இப்போது எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இன்னும் நிறையா நீங்கள் சொல்லிகிட்டே போனீங்க. அதாவது இலையுரி கா இதுலேயும் உதிர் காடுகள்,
1: காங்கோலை
0: பசுமை மாறா காடுகள் அப்படின்னு, இந்த இது மட்டும்தானா இன்னும் நிறைய காடுகள் இருக்கா சொல்லுங்க?
1: நிறைய காடுகள் இருக்குது, நம்ம சொல்லி கொண்டு போனால் நேரம் பத்தாது அப்படிங்கிறதுனால சில காடுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்குறோமா, எத்தியோப்பியாங்கிற ஒரு நாடு இருக்குது, நம்ம டெய்லி இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிட்றோம். அந்த காஃபியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதாவது காடுகளுக்குள்ள வைல்டு காஃபி அப்படிம்பாங்க, அது அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். யாயு அந்த காடுகள் ரொம்ப வந்து

0: காடுகள் இருக்கா சொல்லுங்க.
1: நிறைய காடுகள் இருக்குது, நம்ம சொல்லி கொண்டு போனால் நேரம் பத்தாது அப்படிங்கிறதுனால சில காடுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்குறோமா, எத்தியோப்பியாங்கிற ஒரு நாடு இருக்குது. நம்ம டெய்லி இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிட்றோம். அந்த காஃபியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதாவது காடுகளுக்குள்ள வைல்டு காஃபி அப்படிம்பாங்க, அது அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். யாயு அந்த காடுகள் ரொம்ப வந்து யாயு அப்படின்ட்டு பேர் அந்த இடத்துல எத்தியோப்பியாவில் இருக்கு. அதை நம்ம பாதுகாக்கிறது மூலம் அந்த உண்மையான ஒரு காட்டை நம்ம பாதுகாக்கிறோம். ஆப்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கசகிஸ்தானில் அல்மாட்டிங்கிற இடத்துல இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொன்றுக்குமே காட்டு உள்ளுக்கு தான் அந்த தாவரங்கள் இருக்குது. அதனுடைய உண்மையான அதாவது மூதாதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதுக்கு அதனுடைய ஒரிஜினல் வைல்டு பிளான்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த தாவரங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பிற்காலத்தில் அதை வந்து பயிர் செய்யப்பட்டு பயிர் தாவரங்களாக நம்ம வந்து விவசாயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்.
0: ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. கேட்க கேட்க ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குது. நிறைய புதிய புதிய விஷயங்களாகவும் இருக்குது எங்களுக்கு. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வனமும் வளமும்.
2: எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி, சேலம், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
12: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நாம பயிரிடுற எல்லா வகையான பயிர்கள் செடிகளோடு ஒப்பிடும்போது காடுகளில் வளரக்கூடிய அதே வகை பயிர்களுக்கு வீரியமும் அதிகம், சத்துக்களும் அதிகம். காட்டில் இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் மருத்துவ குணம் உண்டு. மருந்துங்கிற வார்த்தையே மரத்திலிருந்து வந்தது தானங்க. காட்டு மூலிகைகளில் 60% மருத்துவ குணத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். அது தவிர நவீன மருந்துகளுக்கு அடிப்படை பொருட்கள் காடுகளில் இருந்து தான் கிடைக்குது. வனங்கள் முக்கியமா, வனங்களின் வளங்கள் அவசியமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப அழகா இன்னைக்கு வசந்த் அழைப்புல பயனுள்ள நிறைய தகவல்கள் சொல்லிட்டே இருக்கிறார் வன சூழலியல் நிபுணர் கே கந்தவேல் அவர்கள். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி

0: எண்ணோடு 240 102 1, 240 106 102 1, வாட்ஸ்அப் எண் 938 546 102 1.
1: நேர்களே, வனமும் வளமும் நிகழ்ச்சியில் வனச்சூழலில் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ இணைப்பில் நேயர் என்ன கேட்க போறாங்க கேள்வி. வணக்கம்.
2: வானவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
2: கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். ஐயா, எனக்கு ஒரு 2 சந்தேகங்கள் ஐயா.
3: சொல்லுங்க.
2: இப்போ திருச்சி மாவட்டத்தில் எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கு? ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை சதவீதம் காடுகள் இருந்தால் அந்த மாவட்டம் நல்லபடியாக இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. உலகத்திலேயே மிகப்பெரிய காடு, அதிசயங்கள் நிறைந்த காடு, நிறைய விலங்குகள், விதவிதமான விலங்குகள் உள்ள காடு, அமேசான் காடுன்னு சொல்கிறாங்களே, அதன் சிறப்புகளை கூறினீங்கன்னா எல்லாத்துக்கும் அதில் என்னென்ன மரங்கள் செடிகள் வித்தியாசமாக அதிசயமாக அபூர்வமாக இருக்கிற விலங்குகள், அதை பற்றி அமேசான் காடை பற்றி கூறுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், வாய்ப்புக்கு.
1: இப்போ அவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய காடுகள் மாறியுள்ள பிரதேசங்கள் கேட்குறாரு அவர். சொல்லுங்க.
3: அவங்க கேட்ட கேள்வியை திருச்சி மாவட்டத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கணுங்கிறது வந்து ஒரு நிர்ணயம் கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், குறைவாக தான் இருக்கக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஒன்று, திருச்சி மாவட்டத்தில் முதல்ல ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆனால் வனத்துறைக்கு போய் அவங்க பல விஷயங்களை அவங்க கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது மேலூர் பகுதியில். அது வனத்துறையில் தான் வச்சு பாதுகாக்கப்படுது. அதை வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக நேர்த்தியாக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் ஆற்றுப்படுகையில் நிறைய காடுகள் உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய மரங்களை நடுறாங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள வனத்துறை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வனத்துறையும் ரோடு பகுதியில் வந்து சாலை பகுதியில் மரங்களை நடுறாங்க. இப்போது நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் தலைமை வன பாதுகாவலர்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க, அதே போல் மாவட்ட வன அலுவலராக ஒரு மேடம் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சிறப்புற பயணம், ஒவ்வொரு அதிகாரியும் சிறப்புற தான் செய்கிறாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி பணி புரியுறாங்க. அவங்கள நம்ம பக்கத்தில் போய் அணுகி தனக்கான மரக்கன்றுகளை வாங்கி நான் எப்படி பயன்படும் ஆலோசனைக்கே அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இங்கே பச்சைமலை இருக்குது பக்கத்தில் நம்ம திருச்சி மாவட்டத்து அருகில், அதுவும் திருச்சி மாவட்டத்தினுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்புறம் அய்யலூர் பகுதியில் தேவாங்கக்குன்னு ஒரு தனி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வச்சுருக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் வனத்துறை வந்து அற்புதமாக தான் செய்யுது. ஆனால் எங்கெங்கோ போகிறத விட நம்ம வனத்துறைக்கு போய் நிறைய பயனுள்ள விஷயத்தை நம்ம கேட்கணும்.
1: சரி, அதே மாதிரி அமேசான் காடுகள் பற்றி கேட்டார், அது என்ன மாதிரியான வளங்கள் நிறைந்தது அப்படின்னு?
3: அமேசான் காடுகள் அப்படிங்கிறது உலகத்திலே வந்து பிராணவாயு ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காடு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அது உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் காடு வந்து ஏக பல நாடுகளை கடந்து இருக்குது. அமேசான் காடு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது ஒரு ஒவ்வொரு பிரேசில் நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடுகளையும் அமேசான் நாடு பறந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் உள்ள அநேக தாவர இனங்கள், அநேக விலங்கினங்கள், அநேகம் உண்டு, நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஆனால் அமேசான் ஆறுனுடைய வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டுமல்லாமல் அங்கே நீர்வளம் கடுமையாக இருக்கும். அந்த நீர் அதுக்கு தான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பெறுது. அந்த நதி கூட சொல்லுவாங்க, நான் வந்து கடலில் கலக்க முடியாதுன்னு ஒரு கவிஞர் சொல்கிறாரா, நதி கலக்க முடியாதுச்சா, கடைசியில் என்றைக்கா இருந்தாலும் நதி போய் கடலில் கலந்து தான் ஆகணும். உற்பத்தி ஆகின்ற நீரானது ஆறுகளின் விட கடலை கடந்தாகணும். நான் இந்த தண்ணி எங்களுக்கு மட்டும், அந்த தண்ணி உங்களுக்கு மட்டும் இல்லை, இயற்கை என்பது பொது எல்லாத்துக்கும்.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்லேயும் கேள்வி இருக்கு, சாந்தி சொல்லுங்களேன்.
0: நாகராஜ் ஆனந்தபுரத்திலிருந்து கேட்டிருக்கிறாரு. சவுதி அரேபியாவில் வந்து பாலைவனத்தை கடலாக மாற்ற முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறோம். அதே மாதிரி நம்ம ஊரில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலைவனத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க.
3: பாலைவனத்தை காடாக மாற்றுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல தேவை, காடு தேவை. இந்த இடத்துல வந்து பாலைவனத்தை காடாக மாற்றுறதுங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம

0: நமக்கு அதை தவிர்த்து விட்டு உள்ள காட்டை பாதுகாக்கணும். ஏற்கனவே அழிந்து போன ஆற்றுப்படுகையில் உள்ள மரங்கள்லாம் அது ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டு கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, அவங்க அந்த மரத்தை தான் பாதுகாக்கணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் மரக்கன்றுகள் அண்ணணும், அதுக்கு தான் வனத்துறையை போய் அணுகி அவங்க என்னென்ன பழமரங்கள் நடலாமா என்ன மரங்கள் நடலாமா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் பல மரம் நடுவதை விட பழமரம் நடுவது நன்றது, ஏன்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு அதிகமான தேவைப்படுது.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு செய்தி சொன்னீங்க. பாலைவனத்தை வந்து நீங்கள் வந்து கடலாக மாற்றணும், காடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வராங்கன்னு அங்கே சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகுதி எப்படி இருக்குங்கிறது கூட நீங்கள்,
0: கன்னியாகுமரி பகுதியில் வந்து அதாவது அவங்க கேட்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிப்பாங்க, நான்கு வகை நிலங்களும் அங்கே தான் இருக்குது. இன்னும் சில பகுதியில் இருக்குது, மற்ற எல்லா பக்கமும் ஒன்று குறிஞ்சி இருக்கும் இல்லைன்னா குறிஞ்சி முல்லையும் இருக்கும், அப்புறம் மருதம் இருக்கும், சில இடத்துல நெய்தல் இருக்கும். பாலை வந்து எங்கேயாவது, ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலோடு நிறுத்திடுற நான்கு வகையில் அப்புறம் முல்லையும் மருதமும் முறைமையில் திரிந்து பாலையானது அப்படிம்பார் ஒரு இடத்துல.
1: சரி சரி சரி. ஏன்னா நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள ஒரு காடுகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி
0: அநேகருக்கு வந்து கடல் உள்ளுக்கு காடு இருக்கிறது யோசிக்க மாட்டேங்க. கடல் உள்ளுக்கு தீவா இருக்கும், அந்தமான் நிக்கோபார உலகத்துல அநேக தீவுகள் உண்டு, அது வந்து தீவு காடு. ஆனா கடல் உள்ளுக்கு இருக்கா அப்படின்னா பாசி இனங்கள் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் ஆல்கல் ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க. அங்கதான் பவளப்பாறைகள் இருக்கு, பவளப்பாறை தாவர இனம் கிடையாது, பவளப்பாறைகள் தனி, அது விலங்கின பகுதியில் சேரும்.
1: கோரல் ரீவ்ஸ்,
0: ஆமாம் கோரல் ரீவ்ஸ். அந்த கோரல் ரீவ்ஸ் வந்து உலகத்திலேயே நம்ம அதை பேசி தான் ஆகணும், ரொம்ப இன்னைக்கு அழிஞ்சு போகிற நிலையில் கோரல் ரீவ்ஸ் நிறையா இருக்குது, அதை பற்றி
1: அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பேசலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், இது வனமும் வளமும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
5: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
4: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
6: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
12: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
13: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
14: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
12: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: திருச்சி சாரதாஸ்.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கிறது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் June 30. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டுமே.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு வனம் வளமும் நிகழ்ச்சியில வந்து வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் நமக்கு கேள்வி கணைகளை தொடுத்து இருக்கிறார்கள். இப்ப அதை வந்து சொல்ல போறாங்க சாந்தி.
4: தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தின் காட்டின் பரப்பளவு 1/3 கீழே அப்படின்னு சொல்றாங்க. தற்போது பரவலா சீமை கருவேல மரங்கள்

0: தான் காடுகள் மாதிரி இருக்குது, இது நமக்கு நல்லதா கெட்டதா,
1: சரி
0: அப்படி தீமை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
1: சொல்லுங்கள் சார்.
2: எந்த மரமுமே நல்ல மரம் கெட்ட மரம் நம்ம நிர்ணயிக்க கூடாது.
1: சரி,
2: எல்லா மரமுமே ஆக்சிஜன் கொடுக்குது. வெளிநாட்டிலிருந்து வந்ததுனால அந்த சீமை கருவேல மரங்கள் வந்து பெரும்பாலும் அது வந்து அடுப்பெரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அது இருந்த இடத்துல அநேக மரங்கள் நம்ம பழமரங்களை நடலாம். பழம் கொடுக்குற மரங்களை நட்டோம்னா நமக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயனுள்ள வகையிலும் இருக்கும். அதை நம்ம இந்த கேள்வியை வந்து பல வருடமாக ஒருத்தரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க பல பேர்ட்ட, ஆனால் செயலில் இறங்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து பழமரங்கள் நடுறது நல்லது.
1: சரி, அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி.
0: விலங்குகள் ஊருக்குள் வர்றதும் விளைநிலங்களை அழிக்கிறதும் வழக்கமாக இருக்குது, இதுக்கு பொறுப்பு யார், காடு அழிக்கிறது தானே அப்படின்னு கேட்டிருக்கிறார் கருமூலர் லால்குடியிலிருந்து.
2: விலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வர்றது, மனிதர்கள் அதை எதிர்த்து நிற்கிறதும் மேன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிம்பாங்க. அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு முரண் ஏற்படுது. ஆதி காலத்தில் நம்ம பார்த்தா இன்றைக்கு நேற்று இல்லை, காடை ஒட்டி மக்கள் வாழ்கிறம்போது பல விலங்குகள் உள்ளே வரதான் செய்யும். அது வந்து விவசாய நிலங்களில் சில பயிர்களை சாப்பிட தான் செய்யும். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது வேறு. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு திணையில் வந்து திணை விரட்டுறதுக்குனே கிளிகள் வரும், திணை விரட்டுறதுக்கு இலக்கியத்தில் புலவர்களாக எழுதியிருப்பாங்க. இது போல் பல நிகழ்வுகள் இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ள பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து விலங்குகள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும், அது வந்து மைக்ரேஷன் அப்படிம்பாங்க, வலசை போகிறதில் அப்படிம்பாங்க, இடம் பெயர்தல் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிசார்ட்ஸையோ இல்லை ஒரு சின்ன ஒரு கட்டிடங்களையோ கட்டிட்டோம்னா அது வேறு பகுதியில் மாதி போக தெரியாது. அதுபோல் விலங்கினங்களுக்கு துன்புறுத்தலாக அச்சுறுத்தலாக பல பேர் உரத்தில் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மனிதனுக்கும் உளவியல் தன்மை உண்டு, விலங்குகளும் அது என்ன பண்ணுப்பாவோ ஒரு கட்டத்தில் அது ஏற்றுருது. நாம் வந்து கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகறிக்கு 1000 தான் வேண்டுமோ, வம்பு செய்தவர் தீங்கினர்தம் கண்ணில் தெரியாது அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. கொம்பு இருக்கிறதுக்கு 5 முழம் போயிடணும், குதிரைக்கு 10 முழம் போகணும், ஏன்னா எட்டி உதைக்கும். வெம்பு கறி ஒரு மதம் பிடிச்ச யானைக்கும் 1000 அடி. யானை போகிற இடத்துல நம்ம வீடை கட்டிட்டு இருக்கிறது நல்லதில்லை.
1: சரி,
2: நம்ம தூரமாக போயிடுறது நல்லது, இதான் நல்ல வழி.
1: இன்னொரு கேள்வி இருக்கா சாந்தி?
0: இருக்கு மேம். ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க. சத்தியமங்கலம், ஆனைமலை, முதுமலை, களக்காடு, முண்டந்துறை இதிலெல்லாம் கோடை காலத்தில் மழை காலத்தில் அடிபடாமல் இருக்கே, இது எப்படி, இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி கிடைக்குது? நம்ம நாட்டில் உள்பகுதியில் காடுகள் வளர்க்கும் போது ஏன் பசுமையான மரங்களையும் சேர்த்து அழிச்சிடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க.
2: சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சிஆர் ரெங்கநாதன் தஞ்சாவூரை சேர்ந்த வேதியியல் படித்த ஒரு நபர் தான் ஒரு மிகப்பெரிய வனத்துறை அதிகாரியாக இருந்தார். அவர் வந்து இந்த மேலே உள்ள நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் புல்வெளிகள் சோலை காடுகளை லிவிங் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் அந்த பெயரே வைத்திருக்கிறாரு. ஏன் லிவிங்? அங்கே தான் வந்து தண்ணீர் அதிகமாக சேகரிக்கப்படுது. பல மில்லியன் கனஅடி, பல பில்லியன் கனஅடி அங்கே தான் சேமித்து வைக்கும். ஏன்னா அங்கே உள்ள இலை சருகுகள் வந்து இந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறது. இது பேர் ஃபாரஸ்ட் ஹைட்ராலஜி அப்படிம்பாங்க, வன நீரியல் சுழற்சி அப்படிம்பாங்க. இந்த நீர் தான் உங்களுக்கு நதி வழியாக வருது, பல கிளை வழியாக கால்வாய் வழியாக போய் ஏரி குளங்களில் நிரப்புது. இதான் அங்கே காடுகள் அழியாமல் இருக்கிறதுக்கு வனங்கள் வந்து நமக்கு வந்து மெயின் ஆதாரம் வந்து என்னென்னா அநேக மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் கனஅடி வாட்டரை நீரை சேமித்து வைக்குது.
1: லிவிங் ரிசர்வாயர்ஸ்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்கா சாந்தி?
0: இருக்கு மேம். ஸ்ரீ ராமதீபம் கீழப்புலிவார ரோட்லேருந்து எழுதியிருக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க மரக்கன்று வைங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வளர்த்து விட்டோன்னா அங்கங்கே அது எச்சம் போட்டதுன்னா தானாகவே மரம் வளருமே, ஏன் இதை யாருமே செய்ய தூண்டுறதே இல்லை அப்படின்னு அவர் கேள்வியாக வைக்கிறார்.
1: நல்ல கண்ணோட்டமாக தான் இருக்குது.
2: நல்ல கண்ணோட்டம் தான். ஆனால் பறவைகளுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன், 2-3 முறை பழம் மரங்கள், பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள் நீங்கள் வச்சுக்கலாம். அத்தி மரம், ஆலமரம், மற்ற பல நாவல் மரம். இன்னைக்கு நாவல் மரம்லாம் ஆற்றுப்படுகளை காணாமல் போயிடுச்சு. அதுதான் வந்து நம்ம பழமரங்கள் பக்கத்தில் உள்ள வனத்துறையை கேளுங்க, ஆலோசனைக்கு அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வனத்துறை எந்த வனத்துறையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வனத்துறையை போய் அருகில் ஆலோசனை கேட்குறதில்ல. அவங்க நல்ல ஆலோசனை மட்டும்தான் கொடுப்பாங்க, கெட்ட ஆலோசனை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நாம தான் அங்கே போகணும், போகிறதுக்கு ஊக்குவிக்கணும். ஸோ அதனால் மரங்கள் நடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பழ மரங்கள் நட்டால் நமக்கு பயனுள்ளவர்கள் இருக்கும்.

0: பறவைகள் இந்த விதைப்பந்து போடுறேன், ரெண்டு மரக்கன்று நடுறேன், 1000 மரக்கன்று நடுறேன் அப்படிங்கிறதால. ஒரு முறை மேனால் மேதாகு வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன பண்ணார்னா அக்னி ஏவுகணை வெற்றி பெற்றாச்சு. அப்போ வந்து முதலாவது அக்னி ஏவுகணை பரிசோதனை வெற்றி ஆயிடுச்சு. அப்போ வந்து அமைச்சர் கேட்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்ராத் அந்த ஆய்வு மையத்தில் 100,000 மரக்கன்றுகள் கொடுங்க, நான் நடுறேன் அப்படின்னாரு. அவன் ஐயா வந்து ரொம்ப மிகப்பெரிய இயற்கையை நேசிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை, தொலைதூர ஏவுகணை வெற்றிக்கு தொலைநோக்கு பார்வையா வந்து இதை அழகா பண்ணி வச்சிருக்காரு. நாம தான் இதை முன்முயற்சி எடுக்கணும், அதுதான் நான் சொல்ல வர்றேன்.
1: கண்டிப்பா. அடுத்தது கேள்வி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவழப்பாறைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி வந்து சுருக்கமாக நிறைய செய்திகள் இருக்கும். ஏன்னா பவழப்பாறைன்னா மன்னார் வடைகுடா பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. அதனோட பயன்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: பவளப்பாறைகள் அப்படின்னு போகும்பொழுது இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு பவளப்பாறைகள் உலக அளவில். ஏன்னா சீதோஷ்ணிலை மாற்றம், அதாவது நம்மளுடைய உலக புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் கிரீன்லாந்து நாட்டில் வந்து பனிப்புகள்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன அங்கே எப்படி பனி உருகும், அங்கே மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்யறது நல்லது தானே, அப்படின்னா பனிப்பிரதேசத்தில் மழை பெய்யக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது எப்படின்னா புவி வெப்பமயமாதல்னால் தான் அங்கே மழை பெய்யுது. அது வெப்பமா பனி உருகும் போது கடல் மட்டம் உயருது. கடல் மட்டம் உயரும் போது உலக நம்ம பார்ப்போம் மேக வெடிப்பு மழை அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மழை வந்து அதிகமாகும் பொழுது வெப்பமயமாகிறது, புவி வெப்பமயமாக தான் அங்காங்கே மாறிக்கொண்டே போகுது. இதனால் வெளுத்து போகுது. கடல் உள்ளுக்கு உள்ள பவளப்பாறைகளை வெளுத்து போகிறதுனால அந்த பவளப்பாறைகளை இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய பவளப்பாறைகளுக்கு ஆய்வு கிரையோ பேங்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து சாதாரண பேங்க் தனியாக வந்து கிரையோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோ பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உயிருக்குன்னு ஒரு பயோ பேங்க் இருக்கு. நம்ம இந்த இதை நம்ம இந்த நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செய்திருக்கணும். நம்ம டெடி பியர் அப்படிம்பாங்க, அந்த டெடி பியர் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் கோலா கரடி அப்படின்னு பேரு. அங்க இருக்கு கோலா கரடியுடைய அச்சுறுத்த அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன் நம்ம ஊர்ல உள்ள பனங்காடை அப்படிம்பாங்க, அந்த லயன் கம்பியெல்லாம் உட்கார்ந்துருக்கு, மின்சார கம்பியெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும், நீல கலர்ல இருக்கும். அது இன்னைக்கு சர்வதேச இதில் வந்து ஐயூசிஎன் அப்படின்னா அவங்க வந்து அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டதா இந்தியாவில் வந்து முத்திரை குத்திட்டாங்க. இதுக்கு யார் காரணம், அழிப்பு. ஸோ அதாவது விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் அழிப்பு.
1: ஆமாம், விவசாய நிலங்கள்னு சொல்லும்போது இந்த காட்டுடைய பயன், அதாவது காட்டினுடைய பங்கு எப்படி இருக்கு விவசாயத்தை வளர்க்கறதுலையும் சொல்லுங்களேன்.
0: லீக் ஒன் யூ அப்படிங்கிறது நம்ம இது சிங்கப்பூர்ல ஐயா மிகப்பெரிய அந்த ஐயா சொல்லியிருக்க கான்கிரீட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி, கான்கிரீட் காடுகளை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய மரங்கள் இருக்கும். இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியா பயங்கர ஒரு முன்னுதாரணம் ரொம்ப மரங்கள் வளர்க்கறதுக்கு. ஆனா இங்க வந்து விவசாய நிலங்களை வந்து வீட்டு மனைகளா மாத்திட்டு இருக்கிறாங்க. வீட்டு மனைகளை மாற்றுறதுக்கு முன்னாடி மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கேயுமே நீர் சேகரிப்பு கம்மியாக போயிடுச்சு. அப்போ எங்கே போனால் அந்த பேர்

0: கிணறுகள் இருக்கு, எல்லாத்தையும் மூடி மூடி பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. மழை சேகரிப்பு திட்டம்னு முன்னாடி அந்த ஒரு அம்மையார், நம்ம ஜெயலலிதா அம்மையார் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க அந்த திட்டத்தை, பாவம் நல்ல திட்டத்தை, அதை அப்படியே மயந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணா சைக்கிள் ஓட்டணும், இப்போ ஜூன் 3rd சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஆமா ஆமா,
1: வந்து
0: இப்ப கூட நம்ம சமீபத்துல பாரத பிரதமர் ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதிகம் வாகனத்தை நீங்க குறைச்சிக்கங்க அப்படின்னு, ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதை வச்சு நம்ம சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னா, உலகத்திலேயே சீன தேசம் தான் சைக்கிள் அதிகமாக பயன்படுத்திக்கொண்டு வருது.
1: அதே மாதிரி அவங்க எங்கேயும் வாங்க மாட்டாங்க, அங்கங்க நிக்கும், நீங்க போறவங்க யூஸ் பண்ணிட்டு
0: எல்லாரும். அதாவது சமுதாயம் வளர்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒன்னு சைக்கிள் வாங்கணும், இன்னொன்னு வானொலி வாங்கணும். ஏன் வானொலி வாங்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எப்பொழுது காட்சி ஊடகத்தை நான் வேண்டான்னு சொல்ல, அச்சு ஊடகத்தை நம்ம படிக்கணும், இது வானொலி ஒலி ஊடகத்தை நம்ம கேட்கணும். அதாவது ஆர்ட் ஆஃப் லிசனிங் அப்படிம்பாங்க. ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு நீங்க படிக்கும் பொழுது நீங்க நிறைய ரீடிங் ரைட்டிங் லிசனிங் இப்படி ஸ்பீக்கிங், அதாவது நம்ம பேசுதல் கேட்டல் இப்படி படித்தல்
1: புலன்களையும் வந்து யூஸ் பண்ணணும்.
0: ஆமா, அதனால நமக்கு வந்து இந்த வானொலி ஊடகம் முக்கியம், இது போல சைக்கிள் ரொம்ப முக்கியம். அதாவது சூழல் சீர்கேடுக்கு ஒரு அற்புதமா ஒரு துணை புரியுது, சீர்கேடை குறைக்கிறதுக்கு. குறிப்பா சொல்லுங்க, சீர்கேடை இல்லாமலே இருக்கிறதுக்கு சைக்கிள் மட்டும்தான் பெஸ்ட், சைக்கிள் சிறந்தது. சைக்கிளை பயன்படுத்த ஒவ்வொரு வீட்டுக்கு சைக்கிள் வாங்குங்களேன். எத்தனை அலைபேசி வாங்குறீங்க, சைக்கிள் வாங்கல, கைபேசி வாங்குறீங்களே, உங்களுக்கு மிதி வண்டி வாங்க முடியாத வீட்டில் வச்சிருக்க, உடலுக்கு இயற்கை. இன்னைக்கு நீரிழிவு நோய், பிபி ப்ரெஷர் ஏன் வந்துச்சு, சைக்கிள்லாம் அந்த காலத்து ரொம்ப இருக்கும். அதனால இனிமே எல்லாருக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ரெண்டு விஷயம், ஒருத்தருக்கு பர்த்டே பிறந்த நாள்னா ஒன்னு சைக்கிள் வாங்கி கொடுங்க, அந்த வீட்டில் ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுங்க. இது என்னுடைய ஆலோசனை.
1: ரொம்ப அழகா அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த விவசாய நிலங்களுடைய பங்கு அப்படின்னு வரும்போது, இப்போ காய்ச்சல் மேய்ச்சல் அதை பத்திலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்போ காடுகளில் உற்பத்தி ஆகிற அந்த நீரானது ஏரி குளங்களுக்கு ஆற்று வழியாக தான் வருது. ஒரு மனிதனுக்கு இரத்த நாளங்கள் எப்படி முக்கியமோ அதே போல கால்வாய் இதெல்லாம் முக்கியம். இப்போ ஏரி குளங்களில் நமது நீர்நிலைகளை கொண்டு போய் குப்பையை கொட்டுறோம், அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் அந்த விவசாய நிலை வந்து பாதிக்கப்படுது. அதிகமான பூச்சிக்கொல்லி இருக்கும், கஷ்டப்பட்டு பணங்கொட்டையை போட்டு ரோடு சாலை உரத்தில் போடுறாங்க, அது வந்து களைக்கொல்லி அடித்து சாகடிச்சிடுறாங்க, லட்சக்கணக்கான பாட்டு. இது சாலை ஓரங்கள்லையும் நீங்கள் மரங்கள் நடக்கும். நான் எத்தனை மரம் நடந்துச்சுங்க, எத்தனை மரம். வங்காரி மாதாங்கிறது ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு நைஜீரியாவில் ஒரு பெண்மணி வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. கோடிக்கணக்கான மரங்களை தனி ஒரு மனிதன் நட்டுருக்காங்க. அதே போல் ஹியூகோ வுட்டுங்கிற ஒரு நபர் வந்து டாப் ஸ்லிப்பு அப்படிம்பாங்க, அந்த டாப்ஸ்லாம் டாப்பில் உயர்ச்சியில் ஸ்லிப்பு அப்படியே தள்ளி விடுறது. அதனால தான் வந்து அந்த மரங்கள் மேலேருந்து எடுக்கிறனால தான் வந்து அப்போ டாப் ஸ்லிப்பில் அங்கே வந்து நிறைய தேக்கு மரங்கள், லட்சக்கணக்கான தேக்கு மரங்களை ஒரே ஒரு நபர் நட்டிருக்காரு. அவருடைய புகைப்படம் கூட இல்லை. என்னை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே உள்ள மரங்களை பாருங்கள், தன்னுடைய கல்லறையில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. குறை கண்டுபிடிக்க வேணாம், இருக்கிற நிறைய இன்னும் பெரிதா மாற்றலாம். அதுதான் வந்து அதே போல இது அக்ரோ சில்வி பாஸ்டர் விவசாயம் வந்து அணுகுமுறை. இன்னைக்கு குழா போட்டு எல்லாம் தண்ணி பாய்ச்சறாங்க, அந்த சின்ன சின்ன கண்ணி அப்படி சொல்லுங்க, குட்டி வாய்க்கால்ல, அந்த சின்ன வாய்க்கால்ல தான் அதே கரிசலாங்கண்ணி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு முடி கொட்டதுன்னா ஏன் கொட்டாது, கரிசலாங்கண்ணி இல்லை, புரியுதுங்களா. நிறைய வந்து கையாந்தறை அப்படிம்பாங்க அந்த பக்கம், கும்பகோணத்துக்கு அந்த பக்கம், இங்கே நம்ம கரிசலாங்கன்னு. இப்படி அநேக இது மூலிகை தாவரங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. நீர் மூலிகை இதெல்லாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் நிலங்கள்ல வந்து இருக்கும். சில்வினா மரம் வளர்க்கறது. ஸோ அங்கே வந்து ஒருங்கிணைந்த ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி கொட்ட அப்போ பழமரங்கள் நடலாம். அப்புறம் பாஸ்டர்னா மேய்ச்சல் நிலம் கம்மியாயிடுச்சு ஆடு மாடுகளுக்கு, அக்ரோ சில்வி பாஸ்டர் அப்படிம்பாங்க. விவசாய என்னது உங்களுக்கு வந்து காடு மேய்ச்சல், இதை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா கூட நம்ம மாற்றலாம். இப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம்.
1: சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நேர்களே இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு, ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.

0: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் இது வனமும் வளமும். டாக்டர் கே கந்தவேல் ஐயா அவங்க நிறைய விஷயங்கள் வனம் பற்றி, அதனுடைய வளம் பற்றி, நம்ம மக்களுடைய அந்த பயன்பாடு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க. ஐயா, அருவிகள் எப்படி உருவாகுது, அதனுடைய சுழற்சியெல்லாம் பற்றி சொல்லுங்களேங்க.
1: அருவி உருவாகிறது, நம்ம காடுகளுக்கு போனால் அதிகமாக கேட்குறது அருவி சத்தமும் குருவி சத்தமும் தான் நம்ம அதிகம் கேட்கலாம். அப்பப்போ விலங்குகள் சத்தமும் கேட்கலாம். ரொம்ப இயற்கை இனிமையான சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வந்து வனத்தை தேர்ந்தெடுத்தாங்க. யாருக்கும் எந்த வியாதியும் கிடையாது, நீண்ட ஆயுளோடு தான் இருந்தாங்க. ஸோ பசுமையான பச்சை நிறங்களை பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் மைய நரம்பு மன சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் சில வியாதிகள் வரும், இன்சோம்னியா தூக்கமின்மை இப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பச்சை கலர் நிறங்களை பார்க்கும்போது அந்த மன சார்ந்த ஒரு வியாதிகள்லாம் அப்படியே குணமாகும். இது ஒரு பக்கம். அங்கே அருவி எப்படி உருவாகுன்னா, நம்ம மழை மேகங்கள் உலகத்தில் நான்கு வகையான காற்று கூட்டம் உண்டு. இந்த நான்கு வகையான காற்று கூட்டமும் அங்கங்கே மேகங்களை தள்ளி கொண்டு போய் நமக்கு வந்து இப்போது மேகத்தில் மலையில் முகடில், அதாவது கிளிஃப் அப்படி மலை பீக் அப்படிம்பாங்க, அதில் குளிர்ந்த காற்றுப்பட்டு மழை பொழியுது. இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழை இருக்குது. அதுக்கு நாங்கள் ஓரோகிராஃபிக் விண்டு அப்படிம்பாங்க. ஒரு காற்று போகும்பொழுது தடுக்கும், அந்த மழை தடுத்து அருணா மழையாக மாற்றுது. அப்போ அங்கே அருவிகள்லாம் உருவாகுது. அந்த அருவி தான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு சமவெளிக்கு வருது. அந்த நீர்மின் அந்த நீரியல் சுழற்சி இது, இது அதில் தான் நீர்மின் புரட்சின்னே ஒன்று உருவாக்கியிருக்கு. முன்னாள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் வந்து குந்தா நீர்மின் சக்தி திட்டம்னு இருப்பதா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க, அப்படி இவங்க ஜெயலலிதாமே அப்படி கலைஞர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல். அப்போது நமக்கு இப்போ இங்கே அரசியல் முக்கியம் இல்லை, நமக்கு நீர்மின் சுழற்சி தான் முக்கியம். அப்போ நீர்மின் திட்டம் ஒரு பக்கம், நீர்மின் திட்டம் அனல் மின் திட்டமும் எது, ஒரு மழையை கொடுக்கறது தாவரங்கள் தான், நம்ம மேகங்களை வந்து தடுத்து நிறுத்தி, பூமிக்கடி நிலக்கரி உள்ளதும் ஒரு காலத்தில் படிமங்களாக இருந்தால் தாவரங்கள் தான், அதுவும் வந்து தாவரம் தான். இது வந்து அனல் மின் திட்டம். காற்று மின் திட்டம் விண்டு இது, அது வந்து காற்றை கொடுக்கறதும் வந்து இதாக இருக்கும். மாவோ சொல்வார், மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று சும்மா விடுவதில்லை அப்படிம்பாரு. ஸோ அதனால் காற்று வந்து நீர்மை இது காற்றாலை மின் திட்டம். அணு தனியாக இருக்குது, அது தனிப்பட்ட இருக்கு. இந்த மூன்று மின் உற்பத்தியும் வந்து இந்தியாவுக்கு தேவை. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் வந்து நீரினுடைய தேவை இரண்டு மடங்கு ஆயிடுச்சு இப்போ 2025 அப்புறம். இனி வந்து ஜிகாவாட்டு கணக்கில் போயிட்டு இருக்கு. நமக்கு ஏசி இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து பின்னாடி ரொம்ப அதிகமான ஒவ்வொரு நபரும்

0: வந்து செல்போனை யூஸ் பண்றோம், எல்லாத்துக்கும் மின்சக்தி எங்கே இருந்துங்க வருது? எல்லாம் காடினுடைய நீரியல் சுழற்சி தான். அந்த நீரியல் சுழற்சி மூலம் நீர்மின் புரட்சி வந்ததுனால தான் அப்படி இருக்கு.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ கிரீன் எக்கானமி, அதாவது பசுமை பொருளாதாரம் பற்றியும் சொல்லுங்கய்யா, அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது.
0: இப்போ பசுமை, அதாவது இப்போ இந்த நீரியல் சுழற்சியில் வந்து இது காடுகள் மூலம் உருவாகின அந்த அருவி நீரானது ஆறுகள் மூலம் கடலை சென்றடைக்குது. அந்த கழிமுக துவாரம் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள் உருவாயிருக்கு. இன்றைக்கி உலகத்திலேயே மிகச்சிறந்த சுந்தர்பன் காடுகள் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்குது. ரொம்ப நமக்கு வந்து மிகப்பெரிய நம்ம நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையெல்லாம் உண்டு. உலகத்திலே ஏலக்காய் இங்கே மட்டும்தான் ஆறு துவங்கினுச்சு. ஸோ கிராம்பு, பட்டை, இப்படி ஏதோ சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, நம்ம நாட்டு சிறப்பு இருக்கும். அப்போ உள்ளே போகும்பொழுது இந்த அலையாத்தி காடுகள் அப்படிம்பாங்க. நம்ம தமிழில் சுனாமி வந்தப்போ கூட அதை அலைய ஆற்றுனால அலையாத்தி காடுகள். அந்த மேங்க்ரூவ் வர்றது 10,000 ஏக்கர் பக்கம், சதுர கிலோமீட்டர் பக்கம் ரொம்ப பரவி இருக்குது அந்த காடுகள். அதில் அநேக அழிந்து வரும் நிலையில் தாவரங்களுக்கு அநேக இதுக்கு வந்து அரணாகவும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு வேதியியல் தன்மை ஏற்படுது. இந்த நன்னீரும் ஃப்ரெஷ் வாட்டர்ம்பாங்க, சால்ட் வாட்டர் ரெண்டு கலக்கும்போது ஒரு புதிய விதமான ஒரு pH, அந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் மாறும் பொழுது அந்த இடத்துல மூட தகவமைப்பு உள்ள மேங்க்ரூவ் ஃபார் சதுப்பு நில காடுகள் வருது. இந்த சதுப்பு நில காடுகள் மிக மிக அவசியமான ஒன்று.
1: இந்த அளவு வந்து வனம் வந்து எந்த மாதிரியெல்லாம் நமக்கு உதவுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
0: ஆமாம், இதில் வந்து நீங்கள் வந்து கேட்க உதவுன்னு சொன்னால், அதில் ப்ளூ எக்கானாமி, க்ரீன் எக்கானாமின் இருக்குது, பசுமை. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதாரம் அதிகமானா சூழல் ஈக்காலஜிக்கல் எக்கனாமி அப்படிம்பாங்க. சூழல் சார்ந்த ஒரு பொருளாதாரம், சூழலை அழிச்சிட்டு பொருளாதாரம் முன்னேற முடியாது. ஒன்று. ரெண்டாவது இந்த க்ரீன் பசுமை எக்கானாமி, பசுமை சார்ந்து நமக்கு வந்து பொருளாதாரம் தேவை. ப்ளூ எக்கானாமி, இந்த தண்ணியெல்லாம் அங்கே போய் நல்ல இதாக இருந்தால் அங்கே உள்ள ஆல்கல் ஃபாரஸ்ட் கரெக்டாக இதாக இருக்கும். அந்த ஆல்கல் அந்த பாசியை சாப்பிட்டு வளர்கிற மீன் இனங்களும் அந்த கோரல் சப்பத்தி கேட்கும்போது கோரல் தான் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது, அங்கே தான் மீன்கள் உற்பத்தி ஆகுது. அப்போது அது ப்ளூ எக்கானாமி அப்படிம்பாங்க, நீல பொருளாதாரம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பொருளாதாரமும் நீங்கள் எதில் அடிப்படையத்தினா அங்கே காடு தான் முக்கியம். காடு தான் எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்குது.
1: கண்டிப்பாக ரொம்ப வந்து அருமையாக இவ்வளோ நேரம் வந்து வனத்தினுடைய வளங்களை பற்றி நிறைய நல்ல புரிதல்களை எங்களுக்கு சொன்னீங்க. நிலையத்தின் சார்பில், நேயர்களின் சார்பில் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி, வணக்கம்.
2: வசந்த அழைப்பில் இதுவரை வனமும் வளமும் பற்றி சிறப்பான, அதிசயமான, ஆச்சரியமான தகவல்கள் தந்தார் வன சூழலியல் நிபுணர் டாக்டர் கே கந்தவேல் அவர்கள். உடன் உரையாடினார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள். FM Rainbow 102.1
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். நாடு முழுவதும் பள்ளிக்கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதன் ஒரு பகுதியாக அனைவருக்கும் கல்வி திட்டம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் உள்ளிட்ட முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். நாட்டு மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய எரிபொருள் விநியோக சவால்களை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். சென்னை தரமணியில் இயங்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கல்வி உதவித்தொகையுடன் கூடிய 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பிற்கு வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அதன் இயக்குநர் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.
4: காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து இளம் பச்சை நிற பட்டுடுத்தி மலர் மாலைகள் திருவாபரணங்கள் அணிவித்து மேலதால பேண்டு வாதியங்கள் முழங்க வேத பாராயண கோஷம் பாடி வர தங்க கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் முக்கிய வீதிகள் வழியாக வள வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தங்க கருட வாகனத்தில் வீதி விழா வந்த வரதராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர்.

0: காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருச்சி, நாமக்கல், கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, தேவையில்லாத கவலைகளுக்கு எப்பவுமே நாம இடம் கொடுக்க கூடாதுங்க. எது வந்தாலும் துணிச்சலோட எதிர்கொள்ள கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாம தாங்க ராஜா. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு. ஃபர்ஸ்ட் பாட்டு உங்களுக்காக வருதுங்க, சிங்காரவேலின் படத்திலிருந்து.

நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு, அடுத்த பாடல் உங்களை ஆட்டம் போட வைக்க வந்துட்டே இருக்குங்க. செம்பருத்தி படத்திலிருந்து.

மணி 15 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டுட்டு இருக்கோம் இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, திருடா திருடா படத்துல இருந்து.

நேர்களை நீங்க கேட்டு ரசிச்ச இந்த ஸ்கெட்ச் பாடலோட நிறைவுக்கு வருது போடு ஆட்டம் போடு. அடுத்ததா நாம கேட்க போறது நம்மடி ஃபிம் ரெயின்போ 102.1 இருவட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில பாகுபலி பொன்னியின் செல்வன் 1 இதுல இருந்தா பாடல்கள் கேட்க போறோம். பாகுபலி இந்த படம் 2015 ராஜமௌலியோட இயக்கத்துல எம் எம் கீரவாணி அவரோட இசையில பிரபாஸ், ராணா டகுபதி, அனுஷ்கா ஷெட்டி, தமன்னா இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்த படம். இந்த படத்திலிருந்து பாடல் இப்போ உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம ரெயின்போ 102.1.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இருக்கிறீங்க. இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். சூப்பரான பாடல்கள் கேட்டாச்சு பாகுபலி படத்துல இருந்து. அடுத்தது பொன்னியின் செல்வன் பார்ட் 1. இந்த படம் இயக்கம் யாரு அப்படின்னா மணிரத்னம், இசை ஏஆர் ரஹ்மான், விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்த இந்த படத்துல இருந்தா இப்போ பாடல் கேட்க போறோம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: ஜானகி, காஃபி.
1: எழுந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க.
0: ஏய் ஏய், எங்கம்மா கூட்டு போற?
1: கிச்சனுக்கு தான். வாங்க வாங்க வாங்க, ஃபாஸ்டா வாங்க. ஹாய் கேஸ்டவ், சீக்கிரமா மணக்க மணக்க ஒரு ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படியே கூட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணும் சொல்லிட்டேன். லஞ்சும் ஃபாஸ்டா செஞ்சு பாக்ஸ்ல பேக் பண்ணணும், புரிஞ்சுதா?
0: என்னாச்சு இவளுக்கு?
1: ஆகட்டும் ஆகட்டும், வாங்க வாங்க வாங்க, அடுத்த வேலை இருக்கு. ஹாய், நீ என்ன பண்ற? கடகடன்னு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ற. அப்படியே அந்த மாப்பு பையன்கிட்டயும் சொல்லு, கிளீனா தொடச்சு வைக்கணும்.
0: எது தொடப்பத்துக்கிட்ட எல்லாம் பேசுறா? நட்டுக்கிட்டு கலண்டுருச்சோ.
1: நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், நீங்க எல்லாரும் நேரா போய் சுத்தமாகறீங்க. கொடியில காஞ்சு அயன் பண்ணி அலமாரியில நீட்டா உட்காறீங்க. ஓகே.
0: நில்லு நில்லு, என்னதாம்மா ஆச்சு உனக்கு? அழுக்கு துணிக்கிட்ட எல்லாம் வேலை சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் தானா எப்படி நடக்கும்?
1: நீங்க தானே சொன்னீங்க நான் வீட்டுல சும்மா இருக்கேன்னு, அதனாலதான் இதெல்லாம் தானா நடக்கலன்னு காமிச்சேன்.

0: தமிழ் எஃப்எம் ரெயின்போ 1.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள். தொழில்களே மறந்துடாதீங்க, இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகத்துல மனம் திறந்து பேச போறோம். எதை பத்தி பேச போறோம்? சட்டென மாறும் மனநிலை. கேட்டுட்டு இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 1.1, நேரம் சரியா 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பனாஜியில் நடைபெறும் கோவா நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். இதன் ஒரு பகுதியாக நினைவு அஞ்சல் தலையை வெளியிடும் அவர் தொடர்ந்து இந்திய கடல்சார் நிறுவன விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார். இந்நாளையொட்டி கோவா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, நாட்டின் வளர்ச்சிக்காக கோவா தொடர்ந்து பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அதன் மொழியாக்கம் இடம்பெறும். தமிழ்நாட்டில் லாரி உரிமையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது வெளி மாநிலங்களில் இயங்கும் தேசிய அனுமதி சரக்கு வாகனங்களுக்கு பிரத்யேக இணையதளம் வாயிலாக வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி அங்கீகாரம் வழங்கும் வசதி 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்கள் இந்த சிறப்பு வசதியை பயன்படுத்தி தங்களது வாகனத்திற்கான அங்கீகார கட்டணத்தை செலுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை அரசு நிறைவேற்றும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகள் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். உதகையில் கஞ்சா செடி வளர்த்து விற்பனை செய்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 19 கிலோ எடை கொண்ட கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணிசுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணிசுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. இன்று மாலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தூத்துக்குடி கோவில்பட்டியில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று மும்பை செகந்திராபாத் அணிகள் மோதுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

எஃப்எம் பிரைன் 102.1 நேர்களை நீ கேட்கவிருப்பது சரிகமா ரசிகமா. இன்று மத்திய மாவதிராக நிறைவு பகுதி.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, நம்மளுடைய சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில இன்றைக்கு என்ன மாதவ் ஒரு பெரிய ரன்னிங் ரேஸ் மாதிரி போயிட்டு அப்படி மூச்சு விட்டுட்டு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க, என்ன அப்படி விசேஷம் இன்னைக்கு சொல்லுங்க.
1: ஆமா, ஆரம்பமா ஒரு மத்தியமாவத்தியன ஆரம்பிச்சோம். நீங்களும் என்ன விபுத நேயர்கள் வந்து எல்லாம் எல்லாமே விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கா. நீங்க மத்தியமாவத்தியன்னு சொன்னா என்ன முடிக்க போறத மாதிரி தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னு அங்குற லெவல்ல நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடான்னா, ஒரு மத்தியமாவத்தி பகுதி கிட்டத்தட்ட 11 பகுதி

0: கதிகள் ஓடிடுச்சு, பாட்டு முடிஞ்சிடுத்து.
1: அவ்வளவு திரை இசை பாடல்களை தெரிவு செய்து எடுத்திருக்கிறீங்க.
0: ஆமா, இப்போ நம்ம மத்தியமாவதி ராகம் வந்து ஒரு அஞ்சு சுரந்து கொண்டு ஒரு அவுட ராகம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து இந்துஸ்தானி ராகத்துல மேகு மேக்மல்ஹாரு மதுமது சாரங் அப்படிங்கிற பேர்ல இருக்குன்னு சொன்னாலும் அது ஒரு மங்களகரமான ராகம்னு சொன்னாலும்
1: அற்புத லீலை நிறைய பண்ணிருக்குது. அது
0: ஏகப்பட்ட லீலைகள் பண்ணிருக்கேன்.

ஆமா, அப்படி ஏங்கி போனா ஒரு நண்பனுக்கு கை கொடுத்த கை மாதிரி ஒரு கையோட சேர்த்து ஒரு தாழம்பூவும் கொடுத்து இந்த மத்தியமாவத்தி என்ன பண்ணிச்சன்னா,

0: அப்படி நம்ம ஒரு தாலாட்டு பாடினாலும் இந்த பூக்கள் எல்லாம் கடைசியில எங்க போகுது? ஒரு சாமி கிட்ட தானே போகுது.
1: அம்மு அம்முன்னு புஷ்பா கிட்ட. நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி, ஏ சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ புருஷன் தான் சாமி. ஓ சாமி,
0: கடைசியில இந்த புஷ்பாங்கிற படத்துல அது பேரே படமே புஷ்பா, அதுல வேற இந்த புஷ்பங்கள் எல்லாம் போய் சாமி கிட்ட உட்கார்ந்து விடுத்தனா, அப்போ என்ன ஒரு வெள்ளை ரோஜா, ஒரு மஞ்சள் ரோஜா, ஒரு சிவப்பு ரோஜா, ஒரு பிங்க் ரோஜா, இது எல்லாத்தையும் ஒரு மானு பாத்துட்டு இருக்கான்.
1: ஓ மானே.

அப்படின்னு ஒரு பாடினா எப்படி இருக்குன்னா, அது ஒரு தர்ம யுத்தம் செஞ்ச மாதிரி தானே இருக்கு. இப்படி தர்ம யுத்தம் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆகாய கங்கைக்கு ஓடி போயிட வேண்டியதுதான்.

தட்டி மங்களம் நாடினா யாரோ ஒருத்தர் வந்து மெல்ல பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வேற திருப்பி அது அவங்களும் என்ன சொன்னாங்க, பூக்களை விடலை, அந்த செவ்வந்தி பூக்கள் வச்சுக்கிட்டாங்க.

0: இப்படி ஒரு மெல்ல பேசி செவந்தி பூக்களும் வாங்கிட்டு கடைசியில் என்ன ஒரு அந்த பூவெல்லாம் கிடச்சி கொடுத்தோன்னு என்ன மஜா, ஒரு கிட்டத்தட்ட 1008 பூஜை பண்ணுற மாதிரி 5008 5008 ஒரே குதிக்கிறாங்க பாருங்க அங்கெல்லாம்.
1: ஏ ஐயாரெட்டு நாத்து கட்டு ஐயாவோட கூத்து கட்டு,
2: யானை கட்டி ஏற போட்டு வாக்கா வெட்டி பாத்து கட்டு,
1: பம்பரமா சுத்திக்கிட்டு பகலெல்லாம்

0: ஏ ஐயா, ரெட்டு நாத்து கட்டு, ஐயாவோட கூத்து கட்டு, யானை கட்டி ஏற போட்டு, வாய்க்கா வெட்டி பாத்தி கட்டு, பம்பரமா சுத்திக்கிட்டு, பகலெல்லாம் பாடுபட்டா, விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே, என் செல்லமே செல்லமே, என் செல்லமே செல்லமே.
1: இப்படி மஜாவா இந்த மத்தியமாவதி வந்துட்டு, அப்புறம் பொறுமையா ஒரு தெய்வ பலத்தோட ஒரு
2: மலரோடு விளையாடும் தென்றலே வாராய், தன் வசம் இழ

0: இப்படி ஒரு தெய்வ பலத்தோட பாடினா நல்ல மத்தியமாவதி சாதகம் பண்ணிட்டு நம்ம வாசிச்சோம்னா வேணுமனி யாராவது குறை சொன்னான்னா நிஜமா அவங்களுக்கு வந்து ஆண் பாவம் வந்துடும்.
1: குயிலே

0: கோயிலே.
1: இப்படி ஒரு கொண்டாட்டம் மாதிரி பாடிக்கிற ஒரு பாட்டு, அதாவது இப்படி கொண்டாட்டம் அப்படின்னா எப்போ ஒரு மழை வந்து அந்த மழையில ஒரு கொண்டாட்டமா ஆடினா அதுல ஒரு மண் வாசனையோடு ஒரு ஆனந்தமா ஒரு தேன் சிந்துற மாதிரி ஆடினா எப்படி இருக்கும்?
0: ஆனந்த

0: நம்மா.
1: இப்படி ஒரு ஆனந்தமாக ஒரு தேன் சிந்துற மாதிரி ஒரு கூத்தாடிட்டு அந்த கிராம மக்கள் அவங்களை எப்பவுமே கட்டி காப்பாத்துற ஒரு எஜமானோட காலடி மண்ணு எடுத்து பொட்டா வச்சுக்கிறான்.

0: நீங்க ஆனந்தம் ஆனந்தம்னு பாடிட்டு ஆனந்தம் ஆனந்தம்னே ஒரு பாட்டு இருக்கு, அது முறைமாமனு அழகா கோடிமேனி ஐயாவே மிருதங்க பக்கவாயிஜமா வச்சு பாடுறாங்கன்னு பாருங்களேன்.
1: ஆனந்தம்.

இப்படி மத்தியமாவது என்னாலே எல்லா பச்சைக்கிளி முத்துச்சரம் பூவு இப்படிதான் வரும் போல இருக்கு. அதனால பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, சிப்பிக்குள் முத்துன்னு ஒரு படமே எடுத்துட்டாங்க ஐயா.

0: வாழ்க்கைன்னா ஏத்தம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும், முள்ளும் மலரும் இருக்கத்தான் செய்யும்.
1: அடி பெண்ணே பொன்னூஞ்செல்லாடும் இளமை, வண்ணங்கள் தோன்றும் இயற்கை உல்லாசம்.

0: நான் வந்து 20-30 பாடலெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம், பாடிட்டோம். நம்மளை போல் ஒருத்தர் இருப்பாங்களா யாராவது உலகத்தில்?
1: என்னை போல் ஒருவன் இந்த மத்தியமாவதி ஸ்ரீராகமும் சொல்லிக்கிறாங்கல்ல.
0: கண்டிப்பா.

சரி, இப்போ இவ்வளவு பாட்டெல்லாம் பாடிட்டோம், இவ்வளோ இதை நம்மளுக்காக எனக்காக காத்திரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தாகம் எடுக்கிற நேரம், கொஞ்சமாக காத்திருங்களேன்.

0: மகரந்தம்.
1: மத்தியமாவதி ராகத்துக்கே உயிர் கொடுக்கறது அஞ்சு சுரம் தான்.
2: ஆமா, அது தைய தையான்னு குதிக்கிற அஞ்சு சுரம் தான். சாரி மா பா நீ சனி மரிச
0: தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா நெஞ்சில் உச்சி கொட்டி தவிக்குது தைய தையா உயிர் தத்துக்கிட்டு தவிக்குது தையா ஒரு பச்சை குயில் பறந்தது தைய தைய நெஞ்சில் லட்சம் கெட்டு தவிக்குது தையா தக தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தையா.
2: ஆமா, இப்படி உயிருள்ள ஒரு ராகத்தை நம்ம வந்து தைய தையான்னு குதிச்சு பாடும்போது அப்போ அந்த மத்தியமாவதி ராகத்துக்கு ஒரு ஏன் ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ், ஏன் ஒரு செவன் ஸ்டார் ஸ்டேட்டஸே இத்தனை நேரம் வந்திருக்குமே.

இப்படி அழகாக ஒரு மத்தியமாவதி ராகத்தை பத்தி இவ்வளவு பாட்டு, இவ்வளவு கீர்த்தனைகள், இவ்வளவு விளக்கம் நமக்கு தெரியணும்னா ஒரு பிராப்தம் வேணும். அந்த பிராப்தம் கிடைச்சா ஒரு சந்தனத்துல வச்சு கூட ஒரு நல்ல வாசனையோட நம்ம பாட்டு கேட்டுள்ள போல இருக்கேன்.

0: அந்த பச்சை கிளிக்கல் என்ன பண்ணுது, கரெக்டா காத்திருந்து காத்திருந்து கருதுக்கு அந்த மூன்றாம் பேரை பார்த்துட்டது. அதனால பிரமாதமா பொன்மேனி உருகுதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறதே.
1: பொன்மேனி உருகுதே என்ன ஆசை பெரு

அந்த மூன்றாம் பிறையோ ஒரு அழகே அழகு. அந்த அழகான மூன்றாம் பிறைக்கு ஒரு பொன்மேன் இருந்த, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அவங்களோட கல்யாண பேச்சுகள் எல்லாம் ஒரு பாட்டு ரூபத்தில் தரமாட்டாங்களா?

0: இந்த மத்தியமாவதி ராகம் எந்த நேரம் வேணா பாடலாம். காலையும் நீயே மத்தியமாவதி, மாலையும் நீயே மத்தியமாவதி.
1: ஆமா, காலையும் நீயே மாலையும் நீவே மத்தியமாவத்தேன்னு பாடிட்டு இருந்தா மற்றவெல்லாம் என்னன்னா சிறையில் வீணை வச்சுட்டு இவ வந்து பண்றானே அப்படின்னு நினைக்காம கேட்கணும் பாட்டை.
2: சிறையில்

0: நான் என்ன பண்றேன், அந்த பாமாலை பூமாலை எல்லாம் நான் வந்து இந்திய நாட்டுக்கு சூடுவேன்.
1: ஐ லவ் இந்தியா.
0: ஆமா,
1: ஆடி ஆடி வரும் பல்லாக்கு இது சாமி வரும் தேரு, நம்ம சாதி சனம் எல்லாருக்கும் அது சூடி வரும் பாரு.

0: இப்போ இந்தியா நாடு நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, நம்ம இந்தியாலேயே இருந்து நல்லா உழைச்சோமுன்னா, லக்ஷ்மி இங்கே இந்தியாவில் வந்தாச்சு, வந்துரும். என்றைக்குமே லக்ஷ்மி இந்தியா தான்.
1: காது

0: இந்த மத்தியமாவதி மட்டும் இல்லை, எந்த ராகத்தை பாடுறதுக்கும் நம்ம கூச்சமே படக்கூடாது. அப்போ தான் பொன்வானிலே பூந்தோட்டமே அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும்.
1: பொன்வானிலே பூந்தோட்டமே மேகங்களில்

இப்படி பொன்வானிலே ஒரு பூந்தோட்டம் அப்படி நீ வந்தாச்சுன்னா, அதாவது வாழ்க்கை என்ன, சகஜமாக ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் வரும், ஒரு போராட்டம் வரும், அப்பப்போ ஒரு தோல்வி வரும். எந்த நிலை எப்படி இருந்தாலும், சமநிலையாக இருந்தாலும் தோல்வி நிலையாக இருந்தாலும், நீ எப்போவுமே வெற்றி நிலை நினைச்சுண்டே சமநிலையில் இருன்னு சொல்கிறது தான் ஒரு ஊமை.

0: கண்டிப்பா கூடாது. அதாவது உரிமை இழந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லப்படாது, ஏன்னா மத்தியமாவதி நம்மளது. உணர்வு இழக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா மத்தியமாவதி பாடுற உணர்வு நம்ம வந்து இழக்கவே கூடாது.
1: என்றென்றும் மத்தியமாவதி தானே,
0: என்றென்றும் மத்தியமாவதி, என்றென்று ஜலக்கு ஜலக்கு ஜலக்கு ஜலக்குன்னு நம்ம வந்து மத்தியமாவதி பாடிண்டே இருக்கணும். நேயர்களே,
2: ஜலக்கு ஜலக்கு சக்கு சஞ்சக்கு சஞ்சக்கு சஞ்சின் சஞ்சையா, காஷ்மீர் ரோஜா தோட்டம் அது பூத்தது காலையில் தான்.
0: அப்பாடா,
2: அப்படியாக மத்தியமாவதி ராகத்துல எத்தனை பாட்டு கொடுத்துருக்கீங்க?
1: இப்ப வேணா கொஞ்சம் மூச்சு விடுங்களேன்.
2: அதான், எவ்வளவு பாட்டுக்கு அப்புறம்?
0: ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாட்டு வரைக்கும் நம்ம வந்து நேர்களுக்கு நிறைவா மத்தியமாவதி மனநிறைவா கொடுத்தாச்சு.
2: நேர்களை ஒரு விஷயம் நீங்க இப்ப கவனிக்கணும், கூச்சம் அப்படிங்கிற படம்லாம் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, ஆனாலும் அந்த படத்துல மத்தியமாவதி ராகத்தை கண்டுபிடிச்சி ஒரு பாட்டை எடுத்து அது மத்தியமாவதி ராகதானா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம மாதவ்ஜி அழகா கொண்டாந்து உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அழகா கொண்டாந்து இப்படி கையில வச்சுட்டாரு மத்தியமாவதி ராகங்க. இது இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கனாலே மத்தியமாவதி ராகத்தை பத்தின ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருங்க, மத்தியமாவதி ராகத்துல நீங்க பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க அப்படின்னு அவர் சொல்லாம சொல்லிட்டாரு. 50 பாடல்கள் வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. இது போலதான் ஒவ்வொரு ராகங்களுக்கும் நிறைய நிறைய பாடல்கள், என்னென்ன பாடல்கள் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பீலாஞ்சு எடுத்து அதை போட்டு கேட்டு அந்த ராகம் தான் வருதா, அதை தவிர மற்ற ராகங்கள் ஏதாவது அந்த பாடல்ல வருதா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பூர்வமா அழகா செய்திருக்கிறாரு. உலகளாவிய விஷயத்துல அல்லது இன்னும் நம்ம வந்து சர்வதேச அளவுல கூட சொல்லலாம், சர்வதேச அளவுல இந்த மாதிரி ஆராய்ச்சி பூர்வமா செய்திருக்கிறது முதன் முதலாக என்சி மாதவா தான் இருக்கணும் அப்படிங்கிற நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம் நேயர்களே. இது வந்து ஆதாரபூர்வமான ராகங்கள், ஆதாரபூர்வமான பாடல்கள் உங்களுக்கு திரை இசையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலே கர்நாடக இசை என்பது திரை இசையிலேருந்து பிரிஞ்ச ஒரு விஷயமோ அல்லது திரை இசைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமோ கிடையாது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கும். அது மட்டும் இல்ல நேயர்களே, சினிமா பாடல்கள்லாம் இந்த கர்நாடக இசை ராகங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை புட்டு புட்டு வச்சுட்டாங்க நம்ம இசை கலைஞர்கள் என்சி மாதவ், சேலம் ஸ்ரீனிவாசன், முருகானந்தம் எல்லாருமே ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. மத்தியமாவதி அப்படிங்கிற ஒரு ராகமே நம்ம என்சி மாதவ் அழகா சொன்னாரு. மத்தியமாவதி ராகம் பொதுவா கச்சேரிகள்ல கடைசியாக பாடக்கூடிய ஒரு ராகம் என்று சொன்னாலுமே அமைப்புல இந்த சீரியல்ல கடைசியாக வரக்கூடிய ராகமாக எத்தனை ராகங்கள் இது வரைக்கும் போயிருக்கோம் மாதவ்? இப்ப நம்ம பண்ணினதுல
0: கிட்டத்தட்ட ஒரு 60-ல் இருந்து 60

0: 25 ராகங்கள் நம்ம வந்து நேயர்களுக்கு விளக்கத்தோட திரைப்பாடல்களோட கீர்த்தனைகளோட அழகாக ஒரு உள்ளங்கை நெல்லிங்காய் போல கொடுத்துட்டோம்.
1: பாருங்க நேயர்களே, நீங்க வந்து இந்த 60 ராகங்கள் எடுத்து ஒவ்வொரு ராகத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாடல்லேருந்து மதிமாவதி போல இருக்கிற ராகங்களுக்குலாம் 50 பாடல்கள் வரைக்கும் ஒலிபரப்பு செய்திருக்கிறோம் நாங்கள். அப்போ பாருங்க, ஒரு ராகத்துக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு, இந்த ராகத்தில் அந்த பாடல் இருக்குங்கிறது தெரியாம இத்தனை வருஷம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இனிமே அந்த பாடல்களை நீங்கள் கேட்கும்போது அந்த ராகத்தோட பெயரோட நீங்கள் வந்து அந்த பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறது உங்களோட கடிதங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள்லாம் போகணும் நேர்களே. என்ன அப்படின்னா, அந்த ராகத்தோட லட்சணங்கள்லாம் இது, அந்த ராகத்துக்கு எடுக்க கூடிய ஸ்வரங்கள்லாம் இரு அப்படிங்கறத நம்ம என்சி மாதவ் போன்ற இசை கலைஞர்களை வந்து நீங்க போய் சந்திச்சு அவங்க கிட்ட இந்த ராகங்களை பத்தி விளக்கங்கள் கேட்டு இன்னும் நீங்க போய் படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது அப்படி எப்படியே எடுக்க எடுக்க குறையாம வரக்கூடிய ஒரு அமுத சுரபி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராகங்கள் பத்தின விளக்கங்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு ஆர்வம் நிச்சயமா நிறைய இருக்குங்கள. யாருமே இந்த ராகங்களை பத்தி ஏதோ கேட்டோம் போர் அடிச்சிச்சா இனிமே நான் போகல அப்படின்னு இதுவரைக்கும் வரலாறுல யாருமே அப்படி சொல்லவே இல்லை நேயர்களே. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் உள்ளே போகிறாங்க. அந்த ஆர்வம் மேலிட்டுனால அவங்களே ஒரு நல்ல கலைஞர்களாக ஆகிறார்கள் என்பது தான் வரலாறு இதுவரைக்கும். ஆக இந்த சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கர்நாடக இசையில் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கிறோம். இது ஒரு ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்வத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எந்த இசைக்கலைஞர்கள் கிட்ட வேணாலும் போங்களேன். இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சியில் என்ன அழகாக சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்களே, ஒரு வந்து ஸ்லோ டெம்போவில் தான் அந்த பாடலை பாடணும், அந்த கீர்த்தனையை பாடணும் அப்படின்னு எத்தனை வருஷ காலமாக அதை கற்றுக்கிட்டு அவங்கவுங்க குருமார்கள்டேந்து அவங்க சிஷ்யர்களுக்கு அதே டெம்போவில் பாடிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது கர்நாடக இசையோட ஒரு அருமை நிச்சயமாக உங்களுக்கு உணர்ந்திருப்பீங்க நேயர்களே. நீங்கள் மத்தியமாவதி ராகம் வருது, தனிப்பட்ட ராகங்கள் என்னென்ன ராகங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட லிஸ்ட்டில் அது முடியுது. ஆனால் சரிகம ரசிகமாக என்றைக்குமே முடியாது நேயர்களே. அது உங்களோடு சேர்ந்து வானொலியோடு சேர்ந்து தொடர்ந்து பயணம் செய்துக்கிட்டே இருக்கும். எப்படி கங்கை நதி வற்றாத ஒரு நதியோ அதுபோல சரிகம ரசிகமா வற்றாத ஒரு நதியாக கங்கை நதியாக உங்களோடு சேர்ந்து பாய்ந்து உங்களையும் சேர்ந்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது அமைகிறது. அடுத்ததாக நாம அடுத்த கட்டத்திற்கு எங்கே போறோம் அப்படின்னா, சினிமா பாடல்கள்லயே ராகமாளிகை அப்படின்னு பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு ஆர்வமா இருக்குல்லையே கேட்கறதுக்கு, எனக்கு தான் ஆர்வமா இருக்கு. வாங்க அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவோம்.
0: அதாவது விளம்பரத்தில் சொல்ற மாதிரி இந்திய வரலாறுல முதன்முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது முதல் முறையா பாடக்கூடிய ராகம் அப்படின்னு நம்ம சொல்லலைன்னாலும் மத்தியமாவதி கடைசியில பாடக்கூடிய ராகம் அப்படின்னு சொன்னாலும் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு கீர்த்தனைகள் உள்ள மத்தியமாவதி ராகத்தை நம்ம நேர்களோட சேர்ந்து நம்ம அழகாக சுவைச்சிட்டோம். இனி சரிகமா ரசிகமா அடுத்த பகுதியில் மற்றொரு விஷயங்களோட நேயர்களோட சந்திக்கலாம். வணக்கம்.

நேர்களே, நம்ம எஃப்எம் பிரெயின் 102.1 இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நேரலை நிகழ்ச்சியில் சட்டன மாறும் வானிலை. அவங்க சட்டன மாறும் மனநிலை வானிலை மாதிரி எப்படி மாறுது அப்படிங்கறத நீங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் இசையோடும் எங்களோடும். Look at the flow through the delivery from Ishan Sharma. He's at the batsman now.

0: We spent a few days with the Royal Tank Regiment, which was very very different to any experiences we've had before. I suppose that is probably what it was designed to do, really, to introduce us to different ways of leadership, different ways of working as a team, and seeing where we can, I suppose, bring in those experiences to the cricket team.
1: So, did you learn how to drive a tank?
0: They wouldn't let us drive it, unfortunately. We all sort of got into the driver's seat or the passenger seat. I mean, it's a very cramped space in a tank. I'm not sure I would like to be shut in there for a few days.
2: This is Charu Sharma from Bangalore. Thanks for joining us. This is your seventh T20 World Cup, in case you weren't keeping count, and your second one at home. It's been a massive collection of experiences. How would you describe a then and now scenario in your game and the game overall?
0: Just think that the scores are so much higher now. I suppose the ceiling is a lot higher. And sort of T20 cricket felt a little bit like 50 overs in that you sort of have a bit of a power play and, knock the ball around in the middle and then maybe go for it a bit at the end. Whereas now, people have the license to attack from ball one, keep it going, and I suppose look for scores over 200, which is really cool.
2: There's no doubt that when India won the World Cup on home soil, it led to a lot of positive changes. And I'm sure that was the case in 2017 in England as well. But a victory on home soil this time around, what would you wish for in terms of more changes, more directions for English cricket?
0: I guess obviously winning helps keep you in the limelight and I suppose relevant in the public eye. But I think this World Cup is probably more a bit more about leaving a legacy and the sort of undercurrents of, the grassroots cricket and inspiring the next generation are as important as I suppose the team.
3: Great to have you on. Nat Sivabrant, England captain, looking to lead a team into the World Cup starting on June the 12th. England, that opening game at Edgbaston. That's all we've got time for on this week's Stumped on Akash Vani. Don't forget to follow us on X. We're at BBCWS Sport and use the hashtag BBCStumped. And check us out on YouTube by going to the BBC World Service YouTube channel. Thanks to Charu Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
4: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
5: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 11:47.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
12: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
13: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
12: உண்மையாவா?
13: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
14: திருச்சி சாரதாஸ். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கும்.

0: கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
8: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு

0: ஒரிஜினல் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
11: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: திருச்சி சாரதாஸ்.
14: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
15: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
14: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
15: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
14: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
13: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: நேர்களை நம்ம எஃப்எம் பிரைன் மனோச்சி 2.1 நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில்

0: தட்டண மாறும் மனநிலை நேரலை தொலைபேசி நிகழ்ச்சி. நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளடக்கிய வளர்ச்சியுடன் வளர்ச்சியடைந்த பாரத பயணத்திற்கு கோவா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பனாஜியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று நினைவு அஞ்சல் தலையை வெளியிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோரும் கோவா மக்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அதன் மொழியாக்கம் இடம்பெறும். ஜவுளித்துறையில் புதுமை, தொழில்நுட்ப பயன்பாடு, மதிப்பு கூட்டுதல், நிலையான வளர்ச்சியின் அவசியத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் இத்துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், ஜவுளி மற்றும் பட்டு வளர்ப்பு துறைகளின் விரிவான திறனை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர், உலகளாவிய எரிபொருள் விநியோக சவால்களை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 இந்த தொழிற்சாலையில் பெரும் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட வெடிப்பொருட்களின் மூலப்பொருட்கள் தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சேலம் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: நூல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: புத்தம் புது பூமி வேண்டும், நித்தமொரு
4: அறுக்க தெரியாதவனுக்கு 68 கதிரர் வாழம்.
5: என்ன பிரச்சனை உனக்கு? நான் பாட ஆரம்பிச்சால ஏதாவது ஒரு பழமொழிய தூக்கிட்டு வந்துடுற.
4: இருக்கிற ஒரு பூமிய பாதுகாக்கவே வழி இல்லையா? இதுல புது பூமி வேற கேட்டியே, அதான் சிரிப்பா வருது.
5: ஏன், நம்ம பூமி நல்லா தானே இருக்கு? அதுக்கு என்ன,
4: உலக விஷயமே தெரியாம இப்படி உல்லாசமா இருந்தா என்னத்த பண்றது? ஐபிபிஆரோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா?
6: ஐபிபிஆரா? அப்படினா
4: இது பொது கொள்கைக்கான ஆராய்ச்சி நிறுவனம். 2005 இருந்து இந்த உலகில ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு 15 மடங்கா இருக்கான். தீவிரமான வெப்பநிலை 20 மடங்கு, காட்டுத்தீ சம்பவம் 7 மடங்கா அதிகரிச்சிருக்கான்.

0: அது மட்டும் இல்லாம மனுஷன் தலைகிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் நம்மளால உருவாக்க முடியாத நிலத்துல இருக்கிற மண்ணு 10 to 40 times வேகமா அழிக்கப்படுதான். 20th century இருந்து 30% நிலங்கள் பயிர் செய்யறதுக்கான தரத்தையே இழந்துருச்சான்.
1: அது மட்டும் இல்லமா,
2: இந்த வந்துட்டார்ல வால்டர் வெற்றிவேலு, இனிமே அறிகுறையா அள்ளி வழங்குவார்.
1: என்ன, என்ன பத்தி ஏதோ புகழ்ந்து முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க.
1: சொல்றேன் சொல்றேன், அதுக்குத்தானே வந்தேன். 2050 95% நிலப்பகுதியோட தரம் குறைஞ்சிடுமா. மனிதர்கள் நம்ம செயலால ஏற்பட்டு வர்ற சுற்றுச்சூழல் பேரழிவோட அளவு, வேகம் இதையெல்லாம் வச்சு இது பேரழிவின் யுகம் அப்படின்னு IPPR சொல்லுது.
3: என்னன்னு ஏதேதோ சொல்ற, மனசே பதறுதே.
1: ஆமாமா, இது உண்மைதான். இப்போ நடந்துகிட்டு இருக்க பருவநிலை மாற்றம், வழக்கத்துக்கு அதிகமா குறைந்த நாட்கள்லயே கொட்டி தீர்க்கிற மழை, ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தாலும் குறையாம கொளுத்தி தள்ளுற வெயில், புதுசு புதுசா உருவாகக்கூடிய நோய்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை தான்.
3: இப்ப என்னென்ன பண்றது? நம்ம
0: ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும், அது போதும்.
3: புரியலையே.
1: இனிமேலாவது சுற்றுச்சூழலை அழிக்காம சேதப்படுத்தாம இருக்கணும்.

0: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: நான் இப்ப திறமை மிக இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அன்பான தோழிகளுக்கு அழகான வணக்கம். சட்டன மாறும் வானிலையை தான் இப்போ நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், அனுபவிச்சோம். திடீர்னு நல்ல வெயில், திடீர்னு கொஞ்சம் மழை, இந்த ரெண்டையும் நாம அப்படியே ஏத்துக்கிட்டோம். அப்படித்தானே, இந்த மைண்ட் செட் தாங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் வேணும். இப்படிப்பட்ட மனநிலை, சவால்களை பார்த்து பயப்படாம தோல்விகளே வந்தாலும் கூட அதுல இருந்து பாடம் கற்றுக் கொடுக்கும். இப்போ நேரா விஷயத்துக்கு வரேங்க. நீங்க உங்க மனநிலைய எப்பவும் ஒரே சீரா வச்சுக்க என்ன செய்வீங்க? சில நேரங்கள்ல ஏற்படுற சிறு தடுமாற்றம், அந்த தடுமாற்றம் ஏற்படுத்துற மகிழ்ச்சி, எரிச்சல், கோபம், சோர்வு எது வேணும்னாலும் காரணமாயிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில உங்க மனசுல ஏற்படுற மனநிலை மாற்றம் உங்களோட அன்றாட வாழ்க்கையோ, உறவுகளையோ, வேலையையோ பாதிக்காம இருக்க நீங்க எந்த விஷயத்த கையில எடுப்பீங்க? வாங்க பேசலாம். மங்கை உலகத்துல உங்கள் எண்ணங்களை பகிர, மனதோடு மனம் திறந்து பேச 0431 246 1021 240 1 இந்த எண்கள் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது மங்கை உலகம்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1 மங்கை உலகம் தாங்க. மனம் திறந்து பேச வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தோழிகள் எல்லாரும் வரிசையா வந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது சட்டன வாரும் மனநிலை? மனநிலை மாறினா எப்படி இருக்கும்? சரி, மனநிலை மாறாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசுறதுக்கு நிறைய தோழிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்திருக்கிற தோழி யாருங்கிறதுன்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
6: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கும். நான் திருவானிக்காவல்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரன் பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
6: நல்ல, அதாவது ஆசை, பாசம், காதல், அன்பு, எல்லா மாதிரி கோபமும் நமக்கு ஒரு
5: குணம்தான். நிச்சயமா,
6: அது இல்லாதவங்களே கிடையாது. ஆசையை வென்ற புத்தன வல்ல, காதலி சொல்ல கம்மன் வல்லன்னு இப்ப பாட்டு போட்டீங்க. அது மாதிரி கோபம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம், எல்லாருக்கும் திருப்தி பண்ற மாதிரி யாராலையும் நடந்துக்கவும் முடியாது. ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிச்சா ஒருத்தருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். எதா இருந்தாலும் குடும்பத்துல
5: தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்போது
6: வரும்போது
5: நீங்க உங்க மனநிலையை எப்படி மாத்திப்பீங்க?
6: என்னுடைய மனநிலை வந்து நான் சொல்லிடுவேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்கன்னு அவங்க கோச்சுட்டாங்கன்னா
5: கேட்டுருவேன்.
6: எனக்கு கோபமா இருந்தாலும் நான், எனக்கு நீங்க சொல்றது பேசறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி ஹாட்ஸா பேசுறீங்க அப்படின்னு கேட்டுடுவேன். அப்புறம் சண்டை போட்டாலும் நான் சொல்லி அடுத்த நிமிஷம் நம்ம பேசி அந்த உறவை நீடிச்சுக்கணும். எந்த உறவா இருந்தாலும் உடனே ரொம்ப கோபப்பட்டு எதையும் இது பண்ணக்கூடாது. உறவுக்குள்ள இது வரக்கூடாது, மனஸ்தாபங்கள் வரக்கூடாது. கோபங்கிறது ஜஸ்ட் அது ஒரு குணம் மாதிரி.
5: நிச்சயமாங்க,
6: அந்த மாதிரிதான் அதை எடுத்துக்கணும். அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க செய்யறது

0: தப்பு தான், யோசிச்சு பாத்தீங்களா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்டுப்பாங்க யாரா இருந்தாலும்.
1: ஆமா, வெளிப்படையா பேசுறது நல்லதுங்கிறீங்க.
0: ஆமா, வெளிப்படையா பேசணும். பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும்.
1: சரி, இது இது இல்லாம வேற ஏதாவது
0: நான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன்.
1: என்னமா?
0: நான் அப்படிதான் எந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிச்சு வந்துட்டு இருக்கேன்.
1: சரி, அந்த சங்கடத்துல இருந்து அந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வர நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: வேற ஏதாவதுனாக்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா பாட்டு கேட்பேன்.
1: பாட்டு கேக்குறது? ஆமா,
0: பாட்டு கேட்பேன். கோவிலுக்கு போயிட்டு வருவேன். கோவில் போயிட்டு வந்தாக்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வெளியில போனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில போகணும். போனோம்னா அந்த சூழ்நிலை வீட்டுல கொஞ்சம் மாறும். வீட்டுக்கு திரும்ப வந்தோம்னா நமக்கும் அந்த ஒரு வந்து திரும்ப நம்ம ஒர்க்க பாக்குறதுக்கு ஒரு இது வரும். மறந்துடணும் அந்த சூழ்நிலையில இருந்து. நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் மாறிடுவோம், நம்மளே மாறிடுவோம். அது வந்து நல்ல இது.
1: ஓகேமா, சூப்பர்மா, ரொம்ப அருமையா பேசுறீங்கம்மா. நன்றி வந்ததுக்கு.
0: தேங்க்யூ.
1: நன்றி.

0: 12:27 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் தான். மனம் திறந்த தோழிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க அந்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாவே இருக்குங்க. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சத்தமா பேசுங்க. பரமேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பிரேக் விட்டு பேசுறீங்களே, முக்கியமான இடங்கள்ல இருந்து போன் பண்ணிட்டு பேசலாமா வேணாமா அப்படி எதுவும் யோசிக்கிறீங்களா?
1: சென்னைக்கு இருந்தேன், போய் அங்க போய் வேலை பார்த்தேன். ஹவுஸ் ஓனர் வேலை செய்யறவங்கள போய் 10 நாள் வேலைக்கு போயிருந்தேன். அது என்ன மழை நிலையத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஓனரே இப்படி
0: திட்டினேன். பாத்துக்கங்களே, அப்ப வந்து ஓனர் மறந்துட்டாரு அப்படியா?
1: சென்னையில இருக்க, சென்னையில இருந்து வாழ்ந்த வாழ்க்கை என்னால இன்னும் மறக்க முடியாது. அதுதான் மனநிலைக்கு.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, அந்த வாழ்க்கையை மறக்க முடியாது. அப்ப நிறைய நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கு பரமேஸ்வரிமாவுக்கு, கரெக்டா?
1: எங்கன்னா 100 வருஷம் வாழணும் அந்த அண்ணன் பேருக்கு ரமேஷ்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, இணைப்புல வந்து பேசுறதுக்கு நன்றிம்மா. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் தாங்க. பரமேஸ்வரி படபடான்னு வந்தாங்க, தடதடான்னு ஏதோ சொன்னாங்க, நாமளும் கேட்டோம். ஆனா அதுல நிறைய அனுபவம் பொதிந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தோழி வாங்க. வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ஓம் நம சிவாயம். கே நகர்ல இருந்து திருப்பதி சகோதரிகள் பாட்டி பாக்கியலட்சுமி.
0: அம்மா எப்படி இருக்கிறீங்கம்மா?
2: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமுற்று வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன்.
0: நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. சட்டன மாற மனநிலை பத்தி சொல்லுங்க. ஒரு சூழ்நிலையை கடந்து போகணும், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை கடந்து போகணும், இல்ல மறந்து போகணும், மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க?
2: எனக்கு வந்து பெரும்பாலும் எப்போ மனதுக்கு ஏதோ ஒரு வருத்தம், எந்த ஒரு சூழ்நிலை மனதுக்கு பாதிக்கும், அப்படி பாதிக்கிற நேரத்துல நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன். அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கும் போது கொஞ்சம் மனதுக்கு ஒரு ஆறுது. அதற்கு அடுத்தாரு போல நம்மளோட கவிஞர்களோட வரிகள், அந்த அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒவ்வொரு பாடல்ல ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. வந்து கமதாசன் சொல்வார், உணர்த்தும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடு, நாளை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இப்படின்ற வரிகள் எல்லாம் யோசித்து பார்த்து நம்ம தான் கஷ்டப்படுறோம் நினைக்க கூடாது, நம்ம விட அதிகமா கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. கடவுள் நமக்கு இந்த நிலை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆறுதல், மனதுக்கு ஆறுதல் செலுத்துறது. ஏன்னா நமக்கு மேல பார்க்க கூடாது, நமக்கு கீழே தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஆறுதலை சொல்லி அந்த சூழ்நிலையை விட்டு கடந்து போயிடுறது. கடந்து போய் அதற்கு மேலாக குழந்தைகளோட, சிறு குழந்தைகளோட சில செயல்பா, அவங்க விளையாட்டோட நம்மள போய் கலந்துக்கிறது, ஆமா சிறுவர்களோட அவங்களோட பேசுறது, அவங்களோட, இது பெரிய மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும். அவங்களுடைய அந்த பருவத்துல கிடைக்கிற அந்த இன்பம் எப்பயும் கிடைக்காது இல்லைங்களா? எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத அவங்களோட சிரிப்பு, அவங்களோட பேச்சு நமக்கு மனதுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். இது நான் ரொம்ப என்னோட வாழ்நாள இதை நான் கடைபிடிச்சுட்டே வருவேன். எங்க இருந்து

0: சிறுவர்கள் இருந்தா அவங்களை விட்டு நான் விலகியே போக மாட்டேன். அவங்களோட பெரியவங்களோட பேசுறத விட சிறுவர்களோட பேசும்போது மனதுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும்.
1: கள்ளம் கபடம் இல்லாத அந்த வெள்ளந்தி மனசு நம்ம சுத்தி இருக்கும் போது நிச்சயமா நமக்கு வேற எதையும் சிந்திக்க தோணாது இல்ல.
0: நமக்கு எவ்வளவு பேருக்குனாலும் அந்த இடத்துல நமக்கு நினைவுக்கே வராது. இருக்கும்போது அவங்களோட பகிர்ந்துக்கிற சொல் நம்ம சொல்லும் போது அவங்களும் சேர்ந்து ஏதோ சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதெல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த சூழ்நிலையும் இப்படித்தான் நான் மாற்றிக்கொள்றது. இறைவனிடத்திலயும் கவிஞருக்கிடத்திலயும் சிறுவர்கள் இடத்திலயும் இப்படியாகத்தான் நான் என்னுடைய சூழ்நிலையை நான் சரி செய்துக்கிறது. அவருக்கும் அதுக்கும் மேலாக அடுத்தபடியே இயற்கை மரம் செடி கொடிகள் அவங்க இடத்துல போய் நிக்கும் போது அவங்க கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஆறுதல். அந்த பசுமை அந்த இயற்கை அந்த ஒரு நீங்க சொன்னீங்க சட்டுன்னு வானிலை மாறுதுன்னு அந்த வானிலை மாறி ஒரு தென்று காற்று வீசும் பாருங்க அந்த நேரத்துல ஒரு மரத்தடியில போய் நின்னோம்னா மனதுக்கு அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும்.
1: நிச்சயமா அந்த தென்றல் காற்று தர ஒரு சின்ன ஒரு ஸ்பரிசம் அப்படி தொட்டுட்டு போறது அப்படி உரசிக்கிட்டு போற அந்த காற்று அந்த இதமான காற்று ஒரு மருந்தா இருக்கும்.
0: எல்லாம் அந்த மாதிரி சுகம் எல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. ஒரு மலருடைய வாசனை ஒரு சிறு எடுத்து முகர்ந்து பார்க்கும்போது அந்த மனம் ஏதோ ஒரு நினைவை நமக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு அழகு ஒரு இன்பத்தை கொடுக்கும். தடியில இருந்து ஒரு சின்ன மலர் எடுத்து முகர்ந்து பாருங்களேன் அந்த நறுமணம் நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு இதமா இருக்கும். ஆமா இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுக்கிற வரங்கள். நம்மை நாமே சரி செய்து கொள்ள இறைவனா கொடுக்கப்பட்ட பல விஷயம் நம்ம தான் உற்று நோக்கி அதெல்லாம் எடுத்துக்கணும். எப்போதும் கோபம் வருத்தம் இப்படியே இருக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். புத்தகங்களை எடுத்து படித்தோம்னா மகான்களுடைய புத்தகங்கள் அதுல கிடைக்கும் பாருங்க இன்பம். அதுல இருக்கிற அறிவுரைகள் அந்த பாடல்கள் அந்த வரிகள் என்ன சொல்றீங்க
1: நிறைய சொல்றீங்களா நிறைய விஷயம் சொல்றீங்க. நமக்கு இந்த நிமிடம் போதாதுங்கிற மாதிரி நினைக்க தோணுது அம்மா வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப அழகையா அழகா நிதானமா பொறுமையா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிருக்கீங்க மகிலட்சுமி அம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அம்மா.
0: நன்றி நன்றி ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 102.1 மங்கையுலகம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
9: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
10: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
11: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத்தரும் பயிற்சி வகுப்புகள்,
10: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள்.

0: வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க. மனம் ஒரு குரங்கோ இல்லையோ, மனம் ஒரு மலர் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுதுங்க. அந்த மலர் போன்ற மனத்தை வாடாமல் பார்த்துக்கொள்வோம். இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல பல. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புத் துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
1: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாகபோயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
4: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி, இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அதன் மொழியாக்கம் இடம்பெறும். மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர்

மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர் நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் இரண்டு மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்க சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினை கேட்பவிருப்பது காவிய கானங்களின் இசை மழையாய் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாசம் படத்திலிருந்து பி சுசீலா பி வி ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் முத்துமணி நகர் அனுராதா.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஒரு மணி 9 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலாவின் குரல்களில் அடிமை பின்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி, அண்ணாதுரை, சரோஜா.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் டாக்டர் சிவா படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாமக்கல் மாவட்டம் தூசூர் கிராமம் முத்துசாமி அகிலாண்டேஸ்வரி விருப்பத்திற்காக.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
5: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
6: நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சியில். இனி பி சுசிலாவின் குரலில் அவளுக்கென்று ஒரு மனம் பட பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி குமரநகர் லட்சுமி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன்.

ஒரு மணி 23 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். இசை மழையாக அடுத்த பாடல் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா குரலில் திருவிளையாடல் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் நாகை மாவட்டம் பழனித்துறை சிவபாக்கியம்.

0: அஞ்சல் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸ்க்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
8: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
9: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
7: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், YouTube சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு.
2: நேர்களே, வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தச்சிட்டு செய்து நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் June 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். ஒரு மணி 34 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் FM 90.1 மதுரை கீதம். நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், PE சுசிலாவின் குரல்களில் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் இந்தலூர் பன்னீர்செல்வம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தி சிங் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தி சிங் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுர கீதம் மதுரகீதம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் புகழேந்தி

0: நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். மீண்டும் மதுரை கீதம் நாளை பிற்பகல் 1 மணிக்கு.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேர்களை நம்ம எஃப்எம் பிரைன் 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், 2:30 மணிமலர்,

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய

0: பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை உருமேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த

0: 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாகத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2nd குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2nd 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி FM 102.1

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில்
1: பயிரில்

0: கருகுது.
1: எந்த ஒரு விவசாய முறைகளை நாம கையாண்டாலும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கறது இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில அங்கக வேளாண்மையில பூச்சி கட்டுப்பாட்டுக்கு தாவர பூச்சிக்கொல்லிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பற்றி பேச இருக்கோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
0: அம்மா, அங்கக வேளாண்மையை எல்லாரும் வலியுறுத்துறாங்க, உங்களுடைய பார்வையில ஏன் அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
1: நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உற்பத்தியே ஒரு பெரிய சவாலா நமக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம், நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னவா இருந்தது அப்படின்னா உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அதாவது உணவு தானியங்களின் உற்பத்தியை மட்டுமே அதிகப்படுத்துறத நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம். அப்ப அந்த காலகட்டங்களை நம்ம என்ன பண்றோம், நிறைய இடுபொருட்கள் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்தோம். அதுல நம்ம முக்கியமா பயன்படுத்தினது வந்து ரெண்டு, ஒன்னு ரசாயன உரங்கள், இன்னொன்னு வந்து பூச்சிக்கொல்லிகள். எதுவுமே இயற்கை சார்ந்தது இல்லை. அப்ப

0: ரசாயன உரங்கள், இன்னொன்று வந்து பூச்சிக்கொல்லிகள். எதுவுமே இயற்கை சார்ந்தது இல்லை. அப்போ வந்து நம்ம வேதிய கூறுகள் அந்த பொருட்கள் எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம ஒரு இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம உணவு உற்பத்தியில், அதாவது தானிய பயிர்கள் உற்பத்தியில் நம்ம தண்ணீரை அடைஞ்சோம். இதுக்கு முக்கியமான காரணம் ரசாயன பொருட்களும் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக தண்ணீரைவு பெற்ற பின் நமக்கு அதோட விளைவுகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமான சொல்லப்படுவது எஞ்சிய நஞ்சு. தானிய பயிர்களில் கம்மியாக இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டில் காய்கறி பழம் இதோட உற்பத்தியில் வந்து நம்ம 1, 2, 3 இடங்கள்லேயே நம்ம இருக்கிறோம். ஸோ அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, பழங்களில் காய்கறிகளில் எஞ்சிய நஞ்சாக வந்து நிற்கிது. அது நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் இன்றைய மக்களோட வாழ்வியலில் வந்து ரொம்ப ரொம்ப பாதித்திருக்கு. இதனால தான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அங்கக வேளாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம்.
1: சிறப்புங்கம்மா. ஆமா, இன்னைக்கு வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்களா, எந்த அளவுல இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இன்னமும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு நிறைய அங்கங்க தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதோட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த பழைய விவசாய முறைகளை இப்ப நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்துறோம். முன்னாடி ரசாயன உரங்களை தடுத்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அங்கக உரங்களுக்கு போயிட்டோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கும் இப்ப வந்து நிறைய வரவேற்பு இருக்கு.
1: இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான தாவர பூச்சிக்கொல்லிகள் இருக்கு அப்படிங்கறத அந்த வகைகளை சொல்லுங்க.
0: இப்ப நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்னு போயிடுறோம். அங்கக வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம கண்டிப்பா ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ரசாயன பூச்சிகள்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம தெளித்த உடனே 4 நாளுக்குள்ள பூச்சி சாகிறதையும் திரும்ப பயிர் வந்து தழைச்சு வளர்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ரசாயன பூச்சிக்கொல்லிகள்ல இருக்கிற அந்த எஃபெக்ட், அவ்வளவு வேகமா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து தாவர பூச்சிகளிலோ இல்ல அங்கக பூச்சிக்கொல்லிகளிலோ இருக்கு. அது ஒண்ணு. அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா அது எப்படி, அதோட செயல்திறன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியவை, இல்லைன்னா பூச்சிகளோட பறக்கும் தன்மையை வந்து குறைக்கக்கூடியது, பூச்சிகளோட உருமாற்றத்தை வந்து செய்யக்கூடியது. இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு வேலையை செய்யுது. ஒண்ணு, அந்த இடத்துக்கே வராம பூச்சிகளை தவிர்த்து விடுகிறது. உங்களுக்கு நறுமண எண்ணெய்கள் வந்து நம்ம சொல்றோம். நறுமண எண்ணெய்களுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, யூகாலிப்டஸ் ஆயில நம்ம எடுத்துக்கலாம், கற்பூர எண்ணெயா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நமக்கு டார்கெட் வந்து பூச்சி தான். ஸோ இப்ப நம்ம தெளிக்கிறது மூலம் என்ன பண்ணுதுன்னா, பூச்சியை அந்த பயிர்களிடம் அண்ட விடாமல் தடுக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்ப நறுமண பயிர் நறுமண எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுமோ அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டட் ஏரியாவை, அந்த எங்க நம்ம இதை தெளிச்சிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கும் முதல்ல அது பக்கமாவே வராது, அந்த பயிர் பக்கத்திலிருந்தே வராது, அந்த இடத்தை தவிர்த்துடும், அடிச்சிருக்க அந்த பயிர்களை தவிர்த்துடும். இது ஒண்ணு. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த இடத்தையே சூஸ் பண்ணாது. இப்போ சப்போஸ் ஒரு மல்லிகையோ வாழையோ, நீங்க வாழையில அஸ்வினி வந்து ஒரு பெரிய பூச்சி, இப்போ நீங்க இந்த மாதிரி அதை அடிச்சிட்டீங்கன்னா பூச்சிகளுக்கு வந்து நீள் கொம்புகள் ஆண்டனான்னு சொல்லக்கூடியது, அது வந்து அந்த வாசத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை பூச்சிகளுக்கு இருக்கு. நமக்கு எப்படி மூக்கு செயல்படுதோ அந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நீள் கொம்புகள் இருக்குன்னு. அப்போ அந்த ட்ரீட்டட் ஏரியாவே அதை அவாய்ட் பண்ணிடும், கம்ப்ளீட்டா வரவே தவிர்த்துடும். ஒண்ணு. இன் ரெண்டு அப்படி என்னன்னா, இப்போ நம்ம வேப்பம் பத்தி பேசுறோம், வேப்பம் சாறு பத்தி பேசுறோம், வேப்பங்கொட்டை சாறு பத்தி பேசுறோம். இப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா, அதிகபட்சம் அதுக்கு நறுமணம் கிடையாது, ரொம்ப ஸ்மெல் வராது, ஆனா அந்த இடத்துக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணா, அதை சாப்பிட்டு பார்க்கும். ஸோ சாதாரணமா பூச்சிகள் வந்து போன உடனே ஒரு ஒரு பயிர் இருக்குன்னா டக்குனு அதை சாப்பிடாது, போய் அதை ஒரு டெஸ்ட் பைட் பண்ணும், இது சாப்பிடலாமா சாப்பிடலையா அப்படின்னு பண்ணும், சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஏற்றதா இருந்தா கண்டினியூஸா அதை சாப்பிடும். இப்போ அதே மாதிரி நம்ம வேப்பம் எண்ணெயோ இல்ல வேப்பங்கொட்டை சாரோ நம்ம பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கும். 2 கடி 3 கடி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, சாறு உறிஞ்சு பூச்சிகள் சாறை உறிஞ்சும். அது மாதிரி உறிஞ்சு பார்க்கும்போது கசப்பா இருக்கிறதுனால அது திரும்பவும் அதை சாப்பிடாது. மூணாவது, சாப்பிட்டும் அதுக்கு தெரியல சாப்பிட்டுருச்சு. இப்போ சாறு உறிஞ்சுகள், இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ இலையில நம்ம அடிச்சிருக்கிறோம், கடி துண்ணும் பூச்சிகளாக இருந்தால் கடிச்சு சாப்பிட்றோம். ஆனால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அது உள்ள போகணும், அந்த வேப்பெண்ணையோ இல்லை வேப்பங்குட்டை கரைச்சலோ செடிக்குள்ளர போகணும். சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், ஊடுருவி பாயிர நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே போகும்போது இது உறிஞ்சி சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோட வாழ்க்கை சுழற்சியில மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ பூச்சிகள் வந்து டக்குன்னு இப்போ முட்டையிலேருந்து அப்படியே பெரிய அந்த பூச்சியாக வந்துடுறது கிடையாது. முட்டை பருவம் இருக்குது, அதுக்கப்புறம் புழு பருவம் இருக்குது, அதுக்கப்புறம் கூட்டுப்புழு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளாக இருக்குது. இப்போ இந்த 4 பருவத்தை நம்ம எங்கே வேணால் அடிக்கலாம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதிகபட்சமாக முட்டையை வந்து ஒன்றுமே பண்ணாது. நிறைய பூச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு போகிறோம். அப்போ அது என்ன பண்ணால், புழு பருவத்தை தான் அது தாக்குது ரசாயன பூச்சிக்கொல்லி. ஆனால் தாவர பூச்சிக்கொல்லிகள் அண்டவே விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முட்டையிடுதலை நம்ம தவிர்க்கிறோம். ரெண்டாவது, சாப்பிடவே விடாது. அப்போ சாப்பிட்டா உடனே அது மரணிக்கிறோம். மூணாவது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது என்ன பண்ணா, உருமாற்றத்துல ஒரு சேதம் விளைவிக்குது. இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அது புழு பருவத்துல இருக்குன்னா டக்குன்னு புழுவாயிராது. புழு ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை அது தோல் உரித்து அடுத்து பெரிய பெரிய பூச்சி ஆகும். இப்போ

0: இந்த அசாடிராக்டின் அப்படின்ற அந்த வேதிக்கூறு வேப்ப பொருட்கள்ல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உருமாற்றத்தை, அதாவது தோல் உரித்தல் இந்த மாதிரி இதை கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது.
1: ஸோ அந்த சைக்கிளை வந்து மாற்றும் அதோட உற்பத்தி வந்து குறையுது.
0: இப்போ ஏன்னா புழு பருவத்துல இருந்து தானே அது கூட்டு புழுவா மாறணும். இங்கேயே நம்ம அடிச்சிட்டோம்னா புழுவுல இருந்து கூட்டு புழுவா மாறியோ, இல்லை நம்ம நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா புழுவும் கூட்டு புழுவும் அப்படியே உருமாறி பாதியிலே நின்றுடும். அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்ணாது. அப்போ நம்ம அங்கேயே அதை சாகடிச்சிடும்.
1: வேப்பன்னா நம்மளுக்கே கசக்க தான் செய்யும். தலையில தடவிட்டோம்னா பக்கத்துல வர்றது கூட யோசிப்பாங்க ஒரு சில பேர். செவந்தி பூ எப்படி கட்டுப்படுத்தும்?
0: அது வந்து நியூரோ டாக்ஸிக் அப்படின்னு சொல்றேங்க சார். நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி. இந்த காலகட்டங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பைரித்ராய்ட்ஸ் அப்படிங்கிற கூடியதோட மூலக்கூறு வந்து பைரித்ரம் அப்படின்னு சொல்றோம். இந்த பைரித்ரம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பூக்கள்ல வந்து இருக்கு. இந்த பைரித்ரம் எடுத்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை நம்ம பொடியாக்கி நம்ம அடிக்கும் போது, கரைச்சலாகவோ இல்லை பவுடராகவோ நம்ம ஆக்கி அடிக்கும் போது, பூச்சிகள் இதை எடுக்கும் போது அதோட நரம்பு மண்டலத்தை தாக்குது. துவைக்காம போயிருச்சுன்னா பூச்சிகள் வந்து இதோட எஃபெக்ட் இருக்காது. இப்போ நமக்கு எப்படி மூளை இருக்கு, மூளையில இருந்து நமக்கு நரம்பு மண்டலங்கள் இருக்கு, பூச்சிகளுக்கும் அதே மாதிரி மூளை இருக்கு. நமக்கு ஒரு மூளையில தான் இருக்கு, அதுல இருந்து எல்லா நரம்புகளுக்கும் ஸ்டிமுலையும் நமக்கு என்ன செய்யணுமோ அப்படிங்கறது சொல்லுது. ஆனா பூச்சிகளுக்கு நரம்பு முடிச்சிகள், உடல் முழுவதும் நரம்பு முடிச்சிகள் இருக்கு. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நரம்பு முடிச்சிகளை வந்து தாக்குகின்றன. ஸோ அது பெராலிசிஸ் வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியதுனால அது அடுத்ததா சாப்பிடாது. அதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். அதனால அந்த இடத்துக்கு போக முடியாது, பறந்து போக முடியாது, நகர்ந்து போக முடியாது, சாப்பிடாம வலிப்பு வந்து பூச்சி அப்படி இறந்தது.
1: அந்த இடத்துல
0: அந்த இடத்துலனா அன்னைக்கே இல்லைங்க சார். அதான் சொல்றேன், கான்சென்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த பயிரத்திரமோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நம்ம தாவர பூச்சிகள் எடுக்கும் போது கம்மியா இருக்கும். ரசாயன பூச்சிக்குள்ளே அன்னைக்கே கிடைச்சிரும். ஆனா இந்த பயிரத்திரம் அப்படிங்கக்கூடியது மூன்று நாள் நாலு நாள் கழிச்சு பொறுமையா தான் வரும்.
1: ஓகேங்க. தாது உப்புகளையும் பயன்படுத்தலான்றீங்க. தாது உப்புகள் ரசாயனத்துல சேர்க்க மாட்டீங்க?
0: தாது உப்புகள்னா இயற்கை உப்புகள் நமக்கு கிடைக்குது இல்லையா. சோடியம் சொல்ற கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு நமக்கு. அதே மாதிரி சிலிக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம சிலிக்கா அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, கடித்துண்ணும் பூச்சிகள் இருக்கு பாத்தீங்களா, சிலிக்கா வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் போது, நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது செடிகள் இலை மேல பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடித்துண்ணும் பூச்சிகள் அதை எடுத்து கடிக்கும் போது என்ன ஆகுனா, நமக்கு எப்படி பல்லு இருக்கோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் பற்கள், முக்கியமா கடித்துண்ணும் பூச்சிகள் புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, புழுக்களுக்கு பற்கள் இருக்கு. அப்போ அதுக்கு அது என்ன பண்ணும், அந்த சிலிக்காவை இலைகள்ல இருக்கும் போது கடிச்சு மெல்லும் போது அதோட பற்கள் எல்லாம் தேஞ்சு போயிடுது. அடுத்தடுத்து அதை வந்து உண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்க பூச்சி எதிர்ப்பு திறன் உள்ளர நம்ம பயிர்களை வந்து நம்ம கொண்டு வர முடியல பயன்பாடு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீடிங் பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி சிலிக்கா கண்டென்ட் எல்லாம் உள்ள போடுமா. முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது நெல் பயிர். நெல்லை வந்து நமக்கு அதிகமா சேதம் விளைவிக்கிறது வந்து இலை சுருட்டு புழுவும் தண்டு துளைப்பானும் தான். இது ரெண்டுத்துக்குமே நம்ம பெள்ளையோ இல்ல அஸ்வினியோ இல்ல அதுக்கெல்லாம் நம்ம வெளியிலேயே அடிச்சோம்னா அது டக்குனு கேட்டுரும். ஆனா இது வந்து எப்படின்னா, நச்சு வந்து உள்ள பாயணும், செடிக்குள்ளேயே இருந்திருக்கும், பரவி இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்க போய் சாப்பிடும் போது தான் சாகுவாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி சிலிக்கா அதிகமா உள்ள பயிர் வகைகளையோ இல்ல அந்த மாதிரி ரகங்களையோ நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இயற்கையாவே, அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டா போனோம்னா ஜெனட்டிக்கலாவே நம்ம போகும்போது இயற்கையாவே நம்ம அந்த செடிக்குள்ள அதை வந்து அந்த ஆற்றலை கொடுத்துறதுனால இறந்து போயிடுது.
1: எனக்கு இப்ப நீங்க சிலிக்கான்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு மண்ணு,
0: அதேதான்
1: மண்ணை தூக்கி
0: மண்ணு மாதிரியே அப்படிங்கறது. அது எங்க இருக்கும்னாங்க சார் சாதாரண?
1: இல்ல இப்ப நான் சிலிக்கா நான் எங்க இருந்து வாங்குவேன்?
0: நமக்கு கிடைக்குதுங்க சார், சிலிக்கேட்டா கிடைக்குது, சிலிக்கா ஜெல்லா கிடைக்குது,
1: கடையில
0: கிடைக்குது, சிலிக்காவே கிடைக்குது. இப்ப நம்ம பர்பஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதுல எல்லாம் யூஸ் பண்றோம் பல்ல நல்லா தேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி தாவரத்துல என்னன்னா, தாவரத்திற்கு வந்து செல்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லைங்களா, இந்த செல்வால்ல இந்த சிலிக்கா போய் டெபாசிட் ஆயிரும். ஸோ டெபாசிட் ஆகும்போது எப்படி அதை நீங்க கடிச்சு உண்ணும் பூச்சியா இருக்கும் போது கடிச்சு மெல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அபரேஷன் வந்து உண்டு பண்ணிடும் பல்லுல.
1: இப்ப இயற்கை பூச்சிக்கொல்லிகள்லயே சாரா நம்ம வந்து பூச்சிக்கொல்லியா பயன்படுத்தக்கூடியது பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க வேப்பெண்ணையும் பயன்படுத்தலாம், வேப்பஞ்சாரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னீங்க. அது மாதிரி வேற எதுவும் சாறுகள் இருக்கா?
0: நிறைய நம்ம பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லும் போது நிறைய பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம வந்து இயற்கையாக தாவர பூச்சிக்கொல்லிகளை சாராக தான் நம்ம பயன்படுத்துவோம். ரெண்டு வகையாக பயன்படுத்திருக்கோம். ஒன்று இலை சாறுகளாக பயன்படுத்தியிருக்கோம், இன்னொன்று அதை அப்படியே காய வச்சு துகள்களாக்கி ரொம்ப ஃபைன் டஸ்ட் ஆக்கி நம்ம போடுறோம். உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வளரக்கூடிய தட்டைப்பயிரோ இல்லை கொடிகளில் வளரக்கூடிய பயிர்களோ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு செடிக்கே சாம்பல் எடுத்து மேலே நம்ம போடுவோம் இல்லைங்களா. அஸ்வினிலாம் இருக்கும்போது சாம்பல் எடுத்து போடுவோம். அப்போ அந்த சாம்பல் எடுத்து போடும்போது என்ன, பூச்சி மேலே இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடுது, ஈரப்பதத்தை உறிஞ்சு பூச்சிகள் வந்து இறந்தன. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சாறு எடுக்கிறது அப்படின்னா நமக்கு இப்போ நிறைய பயிர்கள் இருக்கு. உங்களுக்கு நம்ம சொல்லணும், இந்தியா வந்து அதுதான் நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். நமக்கு என்னென்ன தாவரங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வேப்பம் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம்,

0: மரம் இருக்குது, யூகாலிப்டஸ் மரம் இருக்குது, எருக்கு செடிகள் இருக்குது, நாய்க்கடுகுன்னு சொல்லக்கூடிய செடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடிகள், நிறைய செடிகள் வந்து பூச்சி கொல்லிகளாக நம்ம வந்து நிறைய பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, பூக்களில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது, இலைகளில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது, வேர்களில் சில வேதிப்பொருட்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூங்கம் இலை சாறு எடுக்கணும் அப்படின்னா இலை நமக்கு தேவை வந்து இலை. இலையை வந்து அப்படியே கல்லூரியில் ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்கோம். அதாவது பப்பாயா இலைச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அது வைரஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பப்பாய இலைச்சாறில் பூச்சி கொள்ளலாமா அப்படின்னு பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யுது பப்பாயா இலைச்சாறு. இப்போ என்ன பண்ணணும்னா, பப்பாயா அந்த இலையை எடுத்துடுறோம். நம்ம இலையை வந்து அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து வேதிப்பொருட்களை வச்சியும் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம், இல்லை நம்ம தண்ணியாகவே எடுக்கலாம். அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது, ஒரு கிலோ இலையை எடுக்கிறோன்னா ஒரு கிலோ இலையை நம்ம அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஃபுல்லாக, நம்ம எப்பயுமே சாறு புழிவு இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஒரு மஸ்லின் துணியை வச்சு நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துவோம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியது 10% கரைச்சல்.
1: அப்புறம் நுண்ணுயிர்களை பூச்சிக்கொடிகளாக பயன்படுத்தலாம். நீங்கள் என்னென்ன நுண்ணுயிர்கள் வந்து பூச்சிக்கொடிகளாக பயன்படுது விவரங்களையும் சொல்லுங்கள்.
0: நுண்ணுயிர்கள் அப்படின்னாலே நோய் ஏற்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள். இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நுண்ணுயிர்களில் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் நமக்கு என்னென்னலாம் தீங்கு விளைவிக்குதோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பாக்டீரியா பிரிக்கலாம், பூஞ்சானமாக பிரிக்கலாம், புரோட்டோசோவாக பிரிக்கலாம், இன்னொன்று வந்து வைரஸ், இது நாளாகவும் நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த நாளில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து பாக்டீரியாவும் வைரஸும் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் புஞ்சான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. இப்போது இந்த பாக்டீரியா வந்து நம்ம உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பிடி, பேசிலஸ் துருஞ்சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து பிடி காட்டன் பருத்தி வந்து நமக்கு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் அந்த பாக்டீரியா துருஞ்சென்சஸ் அப்படிங்கிற குடி அந்த நுண்ணுயிரியை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுடர் ஃபார்முலேஷனில் வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம அடிப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னா, பூச்சிகள் வந்து அதை கடித்து சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போயிட்டு, வயிற்றுக்குள்ளே போய் இந்த பாக்டீரியாவில் வந்து அதில் வந்து ஒரு டாக்ஸின் இருக்குது. ஸோ நம்ம கிரை டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது போய் உடஞ்சி உள்ளர வந்து நிறைய பெருகி பூச்சியோட குடலில் போய் ஓட்டைகளை ஏற்படுத்திட்டு ரத்தத்துக்குள்ளே போய் அது திரும்ப வந்து உற்பத்தி பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிது ஸ்போரை. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த குடல் ஃபுல்லாக அது வந்து இந்த ஓட்டை போடுறதுனால பூச்சிகள் வந்து சாப்பிடாமல் அப்படியே இருந்து செத்து போகுது. ஸோ இதுதான் வந்து பிடியோட தன்மை, இப்படி தான் கொள்ளுது. அந்த பெசிலஸ் துருஞ்சென்சஸை வந்து பவுடர் மாதிரியான ஃபார்முலேஷனில் வந்து நமக்கு கிடைக்குது. அதை நம்ம வயல்களில் அடிக்கும் போது பூச்சிகள் இருந்தால் அதை சாப்பிட்டுச்சா கட்டாயமாக இறந்துடும் பூச்சி.
1: பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: அம்மா, இது குறித்து விவசாயிகள் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 9 9 4 3 3 1 8 3 0 1.
1: இன்னொரு தடவை சொல்லிடுங்க.
0: 99 43 31 83 0 1.
2: தாய் பூட்டி ஒழிந்திடவே சிக்கன முறை இருக்குது.
3: இதுவரை அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மதியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டி செல்லங்களா, மணி மலர்ல முதலாவதாக பல்ஸ்வை நிகழ்ச்சி வழங்குவோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நாங்க திருவானைக்காவல் நேருஜி நினைவு நகராட்சி நடுநிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கோம். எங்க ஸ்கூல் பாப்பா தம்பிங்க எல்லாரும் உங்களுக்கு வகை வகையான நிகழ்ச்சிகளை கொடுத்து கலக்க வராங்க. நிகழ்ச்சிய தொகுத்து வழங்க ரெடியா இருக்கிறது உங்கள் லோகித்,
2: உங்கள் சரவணன்.
1: வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். லோகித், முதல்ல என்ன நிகழ்ச்சி பா?
2: ஒரு இனிமையான தமிழ் பாடல் பாட வந்திருக்காங்க டியாகாசினி பாப்பாவும் நம்ம லட்சிதா பாப்பாவும்.

0: லோகி, ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டா?
1: ஏன் திடீர்னு கேள்வி?
0: இல்ல, நேத்து வீட்டுல எங்க அக்கா ஒரு எழுத்துக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டுதே இருந்தாங்க, அதான் கேட்டேன்.
1: கொஞ்சம் பொறு. துளசிதாசனும் தீபனும் ஒரு எழுத்து ஒரு மொழின்னு ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க வராங்க, கேட்டா நீ ஏன் அசந்துடுவ?
2: ஓரெழுத்து ஒரு மொழி, பசுவை குறிப்பது
3: ஆ,
2: பறக்கும் பூச்சிகளில் ஒன்று
3: ஈ,
2: மாமிசத்தின் மறுபெயர்
3: ஊ,
2: நானில் ஏற்றுவது
3: ஏ,
2: நோயை போக்க
3: ஐ,
2: இரக்கத்தை குறிப்பது
3: ஓ,
2: சோலையை குறிப்பது
3: கா,
2: குயிலின் ஓசை
3: கு,
2: மனித உறுப்புகளில் ஒன்று
3: கை,
2: அரசனை அழைப்பது
3: கோ,
2: சாவை குறிப்பது
3: சா,
2: பகைவர்களை இகழ்தல்
3: சி,
2: எருதை குறிப்பது
3: சே,
2: கோட்டையை சுற்றி உள்ளது
3: சோ,
2: அடுத்தவரிடம் கேட்பது
3: தா,
2: தொட்டால் சுடுவது
3: தீ,
2: பிரிவை குறிப்பது
3: கையா, ஆ, தூ,
2: சிங்கத்தின் உணவு
3: தூ,
2: கடவுளின் பெயர்
3: தே,
2: தமிழ் மாதங்களில் ஒன்று
3: தை,
2: சுவையை அறிவது
3: நா,
2: முன்னிலை ஒருமை
3: நீ,
2: நேசத்தின் மறுபெயர்
3: நே,
2: நைந்து போதல்
3: நை,
2: துன்பத்தின் மறுபெயர்
3: நோ.
0: உண்மையிலேயே அசந்து போயிட்டேன், ஒரே ஒரு எழுத்துதான், ஆனா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தமா? தாய்மொழி தமிழ் வேற லெவல் தான். நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்.
1: ஆமா சரவணா, நானும் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தே ஆகணும்னு தம்பி ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. தம்பி இங்க வாங்க, உங்க பேரை சொல்லுங்க.
4: ஜீவன்.
0: நீ எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
4: மூன்றாம் வகுப்பு.
1: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: குறில் நெடில் பொருள் வேறுபாடு.
1: ஓ, குறில் எழுத்த நெடிலா மாத்தினா பொருள் வேற வரும்னு சொல்றீங்க, எங்க சொல்லுங்க பாப்போம்.
4: குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கடலில் வீசுவது அலை, கரும்பை பிழிவது ஆலை, புத்தகத்தை நெய்யும் எடு, புத்தகத்தின் மறுபெயர் ஏடு, பொற்கள் விற்கும் இடம் கடை, சிறகு அடித்து பறக்குது காடை, சுள்ளிய விரலை கட்டு, சுண்டிய விரலை காட்டு, பார்ப்பதற்கு உதவுவது கண், பார்ப்பதல் என்பது கான், தானிய வைகளில் ஒன்று கம்பு, இலையின் அடியில் இருப்பது காம்பு, மலைக்கு பிடிப்பது குடை, பொற்கள் வைப்பது கூடை, வீட்டில் உள்ளது குடம், வீட்டின் மையம் கூடம், கோழி விளையாட்டு குண்டு, கிளியை வளர்க்க கூண்டு, அணிந்து கொள்வது சட்டை, அடிக்க உதவுவது சாட்டை, எழுத கோடு எனக்கொடு, எழுது கொள வரைவது கோடு.
1: அடுத்து என்ன நிகழ்ச்சி சரவணா?
0: மாதங்களை வச்சு லட்சிதாவும் டிஆர் காசினி பாப்பாவும் ஒரு பாட்டு.
5: ஜனவரி மாதம் பிறந்தாலே தை பொங்கல் வந்திடுமாம், பிப்ரவரி மாதம் என்றாலே 28 நாள் தானாம், மார்ச் மாதம் பிறந்தாலே ஈஸ்டர் நோன்பு வந்திடுமாம், ஏப்ரல் மாதம் என்றாலே தமிழ் வருடம் பிறந்திடுமாம், மே மாதம் பிறந்தாலே விடுமுறையும் வந்திடுமாம், ஜூன் மாதம் என்றாலே பள்ளிகள் அனைத்தும் திறந்திடுமாம், ஜூலை மாதம் பிறந்தாலே ஹசரத் உமார் பிறந்த நாளாம், ஆகஸ்ட் மாதம் வந்தாலே சுதந்திர தினமும் வந்திடுமாம், செப்டம்பர் மாதம் என்றாலே ஆசிரியர் தினமும் வந்திடுமாம், அக்டோபர் மாதம் என்றாலே காந்தி ஜெயந்தி வந்திடுமாம், நவம்பர் மாதம் பிறந்தாலே நடுங்கும் குளிரும் வந்திடுமாம், குழந்தைகள் தினமும் வந்திடுமாம், டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்திடுமாம், மாதம் ஒவ்வொன்றும் பிறந்திடுமே பண்டிகை பலவும் வந்திடுமே.
1: என்ன சரவணா, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படி என்னதான் சிந்தனை?
0: இல்ல, கையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கைபேசின்னு வந்துச்சா, இல்ல கைபேசின்னு வந்ததுனால கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோமா?
1: ஆத்தாடி, இது என்னடா குழப்பம்? உன்ன ஒரு பக்கம் கைபேசி நன்மைதான் தருதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கெடுதல் தான் தருதுன்னு சொல்றாங்க, கடைசியா என்னதான் சொல்ல போறாங்க?

0: நானே தெரியல. நம்ம நேருஜி மெமோரியல் முனிசிபல் மிடில் ஸ்கூல்ல கைபேசி நன்மையா தீமையான்னு ஒரு பட்டிமன்றம் நடக்குதாம். நான் பார்க்க போறேன், நீ வரியா இல்லையா? நான் கிளம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். கைபேசி நன்மையா தீமையா பட்டிமன்றம் பங்கு பெறுபவர்கள் லோகித், சரவணன், துளசிதாசன், தீபன், ரோஜிதா. இப்ப படிக்கிறவங்க கையில புக்கு இருக்குதோ இல்லையோ, ஆபீஸ் போறவங்க கையில பேக் இருக்குதோ இல்லையோ, எல்லாத்துடையும் கைபேசி இருக்குதப்பா. எல்லாத்துடையும் கைபேசி இருக்குதானேப்பா? சரி, இப்ப கைபேசி நன்மைகள் தீமைகள் குறித்த பட்டிமன்றத்துல தொழில்நுட்ப அத்தியாவசிய வளர்ச்சியும் அதனோட சமூக உடல்நல பாதிப்பும் விவாதிக்கப்படுது. உடனடி தகவல் தொடர்பு, கல்வி, பொழுதுபோக்கு இதெல்லாம் நன்மைக்காகவும், அடிமைத்தனம், உடல்நல பாதிப்பு, கண் பார்வை, தூக்கம், நேர விரயம், பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் தீமைக்காகவும் முன்வைக்கப்படுது. இந்த சூழ்நிலையில நாம உரையாட எடுத்துருவோம் தலைப்பு, கைபேசினால நமக்கு ஏற்படுவது நன்மையா தீமையா. இரு அணிகள் பேச வந்திருக்காங்க. முதல்ல கைபேசி நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யுதுன்னு பேசுறதுக்கு வராங்க நம்ம தீபன் அவர்கள். வாங்கப்பா, வந்து உங்க வாதத்தை தொடங்குங்க.
1: கைபேசியால நன்மனு தீர்ப்பு தர போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, அந்த காலத்துல ஒரு விசேஷம்னா சேமம்னு எழுதி போட்டா அது போய் சேர ஒரு வாரம் ஆகும். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுல இருக்கிற பேரே அருப்புக்கோட்டையில இருக்க அப்பத்தா கூட முகத்தை பார்த்து பேச வைக்கிது இந்த வீடியோ கால். தூரத்தை இது சுருக்கல ஐயா, பாசத்தை தான் பெருக்கி இருக்கு. ஒரு காலத்துல ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா லைப்ரரிக்கு போனாதான் முடியும். இப்ப கூகுள தட்டுனா போதும், உலகத்துல இருக்க எல்லா தகவலும் நம்ம கைக்கு வந்துரும். அறிவு தேடலுக்கு இது ஒரு வற்றாத ஊற்று ஐயா. இப்பெல்லாம் கடையில ஏதாவது பொருள் வாங்கினா கைபேசி நம்ம கிட்ட இருக்கிறதுனால உடனடியா ஜிபே பண்ணிட்டு வந்துடலாம். பணத்தை கையில வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம் இல்லாம இருக்கலாம். உலகத்துல எந்த மூலையில என்ன விஷயம் நடந்தாலும் நாம உடனடியா தெரிஞ்சுக்கலாம்ல ஐயா. ஒரு குடும்ப விஷயம்னா இப்ப ஃபேமிலி குரூப் மூலமா யாரு எங்க இருந்தாலும் ஒரு முடிவை ஒன்னா சேர்ந்து எடுக்கிற வசதிய இதுதானே கொடுத்திருக்கு ஐயா. முன்னாடி எல்லாம் ஒருத்தர் பாட்டு பாடுனா நாலு பேருக்கு தான் தெரியும். இப்ப ஒருத்தர் சூப்பரா சமைச்சாலோ பாட்டு பாடினாலோ அத வீடியோ எடுத்து போட்டா அடுத்த நாளே அவங்க உலக பிரபல ஆயிடுறாங்க ஐயா. ரயில் டிக்கெட், பஸ் டிக்கெட், சிலிண்டர் புக்கிங்னு எதுவா இருந்தாலும் கியூல போய் நிக்கிற கஷ்டத்தை மாத்தி சோஃபால உக்காந்துகிட்டு நிமிஷத்துல புக் பண்ணிடலாமே. அலைச்சல் மிச்சம், காசு மிச்சம், இந்த எல்லா சௌகரியத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப இந்த கைபேசி தீமன்னு சொல்ல வந்துட்டாங்க நம்ம எதிரணியினர். இது சரியா? நீங்களே சொல்லுங்க நடுவர் ஐயா. ஐயா, வீட்டுல ராத்திரியில திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னா நாம மெழுகுவர்த்திய தேட அவசியம் இல்ல. கையில இருக்கிற போன்ல லைட் போட்டா போதும். சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அவசர நேரத்துல இது ஒரு பெரிய வெளிச்சம் தானே ஐயா. இப்ப வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பம் ஒரு மாணவனுக்கு எது புரியலையோ அத அவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்து 24 மணி நேரமும் கூடவே இருக்கிற ஒரு அன்பான ஆசிரியரா மாறி இருக்க ஐயா. அத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும்.
0: கைபேசி நமக்கு நன்மைன்னு அருமையா பேசினாங்க தீபன் அவர்கள். இதுக்கு உங்க கிட்ட மாற்று கருத்து இருக்கா? சொல்றதுக்கு வாங்க ரோஜிதா பாப்பா, வந்து சொல்லுங்க.
2: கைபேசியால் தீமையே என்னும் தீர்ப்பு தரப்போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, அவங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த வீடியோ கால் வசதியில எத்தனை மாணவர்கள் தங்களை அழிச்சுக்கிறாங்கன்னு நம்ம அண்ணனுக்கு தெரியல. பாட சம்பந்தமான விஷயங்களை பாத்துக்கலாங்கிறது ஓகேதான். ஆனா பாட சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும் போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாவே எவ்வளவு வருது. அதனால எத்தனை மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு பாதை மாறி போறாங்கன்னு தெரிய

0: பேசுறாங்க ஐயா. ஐயா, அவங்க சொன்னாங்க கைபேசிலேயே காசு அனுப்பிக்கலான்னு. இப்ப கடையில பொருள் வாங்கி காசு அனுப்புன உடனே தெரியாதவங்க ஒருத்தவங்க நமக்கு போன் பண்ணி, நான் உங்க பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம காசை நம்மளுக்கே தெரியாம எடுத்துறாங்கல்ல ஐயா. எந்த விஷயம் நடந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கலாங்கிறது சரிதான். அதுவே குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைனாலும் உடனே அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி பெரிய குடும்ப சண்டையா மாத்திடுறாங்களே. அடுத்ததா அவர் சொல்றது போல உலக பிரபலம் ஆயிட்டாக்க ஓகேதான், ஆனா நிறைய குழந்தைகளும் அப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணுகளும் இப்படி வீடியோ போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும்ல ஐயா. ஐயா, இவங்க சொல்றத கேக்குறப்ப நல்லாதான் இருக்கு, ஆனா பாருங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறத குறைச்சு நேருக்கு நேரா பேசுறத விட்டுட்டு போன்ல எல்லாரும் முழுகி போயிட்டாங்க. மொத்தத்துல தகவல் திருட்டு, ஆன்லைன் சூதாட்டம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது ஐயா. அதனால குழந்தைகளோட நலன் கருதி நல்ல தீர்ப்பு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன்.
1: கைபேசினால நமக்கு தீமைன்னு ரோஜிதா பாப்பா புரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. அடுத்ததா வாங்க துளசிதாசன், கைபேசியால நன்மைதானு உங்க கருத்தை சொல்லுங்க.
2: நடுவர் ஐயா அவர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கம். கைபேசி தீமை தீமைன்னு சொல்ற நம்ம எதிரணி நண்பர்கள் கையில போன வச்சுக்காமல இருக்கிறாங்க. எல்லா நன்மையும் அனுபவிச்சுட்டு தீமை தீமைன்னு கூப்பிடா எப்படி ஐயா? புதுசா இப்ப ஊருக்குள்ள போனா வழி தெரியலன்னு நின்னு கேட்க வேண்டாம் ஐயா. கூகுள் மேப்ஸ போட்டா அதுவே இடது பக்கம் திரும்பே வலது பக்கம் திரும்பனு ஒரு அம்மா போல கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டுருது. பேங்குக்கு போய் வரிசையில நிக்கிற காலத்தை இது மாத்திருச்சு. பேலன்ஸ் செக் பண்றதுல இருந்து லோன் அப்ளை பண்றது வரைக்கும் ஒரு வங்கியையே நம்ம பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தது இந்த கைபேசி தானே ஐயா. இப்படின்னு சொடக்கு போற நேரத்துல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்றது எவ்வளவு ஈஸி ஆயிருச்சு. முதுகு வலிக்க புத்தகம் முட்டைய தூக்கிட்டு போன காலம் போய் ஒரே ஒரு டேப்லெட் இல்லனா போன்ல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வச்சு படிக்கிற வசதியை இது கொடுத்துருக்குங்க ஐயா. ஐயா, இப்போ ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கியா, மாணவருக்கு மனசுல இருக்க கற்பனைய ஒரு வரியா சொன்னா போதும், அதை ஓவியமா மாத்தி கொடுக்குது. இந்த ஏஐ மாணவரோட படைப்பாற்றல அடுத்த கட்டத்துக்கு தள்ளுது. என்ன நடுவர் ஐயா அவர்களே, நீங்களே சொல்லுங்க சரிதானே? வேலை தேடி அலையில இளைஞர்களுக்கு கைபேசி ஒரு வர பிரசாதம் ஐயா. லிங்க்டின் போன்ற ஆப்ஸ் மூலமா எங்கெங்க வேலை இருக்குன்னு உடனுக்குடனே தெரிஞ்சுகிட்டு உடனுக்குடனே அப்ளை பண்ணி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசியா இது. கைபேசி நவீன யுகத்தின் தவிர்க்க முடியாத கருவி. உலகையே விரல் நுனியில கொண்டு வந்து தகவல் தொடர்புக்கும் கல்விக்கும் பொழுதுபோக்குக்கும் வாழ்க்கை எளிதாக்குதா இல்லையாங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்கய்யா.
3: போன்லதான் உலகமே கலக்குது, இதுல பல்லு போன பாட்டி கூட சிரிக்குது. உள்ள போன உலகமேதான் தெரியுது, இது உள்ள போன உலகமேதான் தெரியுது. அட மெல்ல மெல்ல மனிதன் அறிவை வளர்க்குது கைபேசி, மெல்ல மெல்ல மனிதன் அறிவை வளர்க்குது. சின்ன பிள்ளை படிப்புக்கும் உதவுது கைபேசி, சின்ன பிள்ளை படிப்புக்கும் உதவுது. இதுல ஏ ஐயனு புதுசா ஒண்ணு இருக்குது, இதுல ஏ ஐயனு புதுசா ஒண்ணு இருக்குது. மாணவர்களோட கற்பனையே வளர்க்குது, மாணவர்களோட கற்பனையே வளர்க்குது. உள்ளங்கையிலே உலகத்தையே இழக்குது கைபேசி, உள்ளங்கையில் உலகத்தையே இழக்குது. சின்ன பிள்ளை சொல்வதும் உண்மைதான் கைபேசி, என்றென்றும் நண்பர்களுக்கு நன்மைதான். சின்ன பிள்ளை சொல்வதும் உண்மைதான், நம்மளுக்கு கைபேசி என்றென்றும் நன்மைதான் என்று கூறி என் பாட்டையும் என் வாதத்தையும் துடன் முடித்துக் கொள்கிறேன்.
1: நாங்களும் சளைத்தவர்கள் இல்லன்னே துளசிதாசன் அண்ணே அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அடுத்ததா நன்மையை விட தீமையாலதான் அள்ளல் படுறோம்னு நம்ம சரவணாண்ணே ஆணித்தரமா பதிய வைக்க வராங்க. வாங்க சரவணாண்ணே, உங்க ஆதங்கத்தை கொட்டுங்க.
4: கடைசியா கைபேசி தீமைதான் தீர்ப்பளிக்க போற நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கூகுள் மேப்ப போட்டா வழிகாட்டுது, நீங்க சொல்றது சரிதான், ஆனா கடைசியா எங்க கொண்டு போய் விடுது ஐயா? முட்டு சந்தலதான் போய் நிக்குது. நம்ம வீட்டுக்கு வர டெலிவரி எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. நேத்து பாருங்களேன், எங்க வீட்டுக்கு வர வேண்டிய டெலிவரி பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரே கலவரமா ஆச்சு. துளசிதாசன் ஐயா சொல்றது சரிதான், சொடக்கு போற நேரத்துல ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் ஆகுது ஐயா. அதைத்தான் சொல்றேன், நாம சொல்ற ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, சம்பந்தமே இல்லாம ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்குள்ள போயிட்டா நம்ம மொத்த அக்கௌண்ட்டும் காலி, ஜீரோ பேலன்ஸ் வருது. இது நல்லதா? இது எத்தனை புத்த

0: எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அதுவே ஃபோன்லேயோ டேப்லேயோ அதிக நேரம் பார்த்து படித்தா கண்ணில் நிறைய பிரச்சனை ஏற்படுது. இதனால் எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு க்யூவில் நிற்கிறாங்கங்கிறது துளசி தர்சன் ஐயாவுக்கு தெரியல போல. ஏஐ வந்து ஒரு நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் டூப்ளிகேட்டாக வீடியோ ரெடி பண்ணி பணம் பறிக்கிறாங்க. இப்படி தான் எங்கள் ஊர் பக்கத்தில் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணே பேசின வீடியோ வந்துச்சு. ஆனால் பாருங்களேன், அந்த பொண்ணு வீட்டில் இருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தா அந்த பொண்ணே அச்சாசலாக பேசுகிற மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சியா ஐயா? நீங்களே சொல்லுங்கள். வேலையை நேரில் தேடாமல் ஃபோனில் தேடி ஹேக்கர்ஸ்கிட்ட மாட்டி பண மோசடி, இணையதள தாக்குதல்னு ஆளாகி மனநல பாதிப்பு, செல்ஃபோன் அடிக்ஷன், இப்படியெல்லாம் மாட்டின இளைஞர்களை மீட்டு கொண்டு வர தவிக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் தானே ஐயா? ஆமாங்க, ஒத்துக்கிறேன். உள்ளங்கைக்குள்ள உலகமே இருக்குதான். ஒரு நொடியில நேரத்தை வீணாக்குறதுல கைபேசிக்குனா வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அடிமையா மாறிட்டா ஒரு நொடிக்கு ஒரு தரம் போனை பார்த்து பார்த்து டென்ஷன், மன அழுத்தம், தூக்கன்மை எல்லாம் தானா வந்து சேர்ந்துரும்ல ஐயா? பள்ளிக்கு போகும் குழந்தைங்களே, பட்டம் படிக்கிற குழந்தைகளே, நல்லா படிக்கத்தான் வேணுங்களே, அதுக்கு செல்போன் எதுக்கு சொல்லுங்களே. கேம ஆடும்போது நல்லாத்தான் இருக்கும், கொண்டு போகும் உங்க கண்ணத்தான். கேட்டு நடந்துக்கோ சொன்னபடி அவங்க வாழ்க்கைய கத்து கொடுக்கும் நல்லபடி. கேட்டு நடந்துக்கோ சொன்னபடி அவங்க வாழ்க்கைய கத்து கொடுக்கும் நல்லபடி. செல்லு போனு இங்கு வேணாமே, அது தொல்லைகளும் இங்கு வேணாமே. செல்லு போனு இங்கு வேணாமே, அது தரு தொல்லைகளும் இங்கு வேணாமே. டச்சு போன நீயும் உரசித்தான், ஒதுங்கி போனா என்ன அர்த்தம் தான். டச்சு போன நீயும் உரசித்தான், ஒதுங்கி போனாக்க இங்கு என்ன அர்த்தம் தான். இவ்வளவையும் கேட்டுட்டு கைபேசி நன்மைன்னு தீர்ப்பளிக்காம தீமைதான தீர்ப்பளிக்குமாறு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: ஆஹா, பிரமாதம். கைபேசினால தீமைன்னு சரவணனே பேசினாங்க. கைபேசியால நமக்கு நன்மையா தீமையா இரு அணிகள் காரசாரமாக தகவல்களை தெரிவிச்சாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் நல்லவனாவதும் தீயவனாவதும் கைபேசி உபயோகத்திலே. அந்த கைபேசி உபயோகத்திலே, அந்த கைபேசி உபயோகத்திலே உபயோகப்படுத்துற செயலை வச்சு பொருள்ல நன்மையும் தீமையும் இருக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதனுடைய நன்மை மட்டுமே எடுத்துக்கணும். அதனால கைபேசி நன்மைதான் சொல்லி என் தீர்ப்பை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பல்சுவை நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். நன்றியுடன் விடைபெறுவது நேருஜி நினைவு நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், திருவானைக்கோவில் அந்தநல்லூர் வட்டம். நன்றி, வணக்கம்.

0: அறிந்து கொள்வோம். ஹாய் தம்பி தங்கிகளா, இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சிக்க போறோம்? அவளா இருக்கீங்களா? ஹாய் கார்த்தி, உன்னோட வயசு என்ன? உன்னோடது? உங்களோட வயசெல்லாம் டேட்டா பர்த்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு மரத்தோட வயச உங்களால சொல்ல முடியுமா? எழுதிக்கிட்டே இருக்கு. அந்த டைரி தான் மரத்தோட தண்டுல இருக்கிற வட்டங்கள், அதாவது ரிங்ஸ். ஒரு மரத்தை வெட்டும் போது அதோட தண்டு பகுதியில இருக்கிற வட்டங்களை வச்சு அது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததுன்னு துல்லியமா சொல்லலாம். பாருங்க பாருங்க, மரத்தோட வயச கணக்கிடுறதுல இந்த முறைக்கு அறிவியல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா குழந்தைகளா? டென்ட்ரோசார்னாலஜி. எங்க சொல்லுங்க பாப்போம்.
1: டென்ட்ரோசார்னாலஜி.
0: ஒவ்வொரு வருஷமும் மரம் வளர்றப்ப அதோட பட்டைக்கு அடியில புதுசா ஒரு லேயர் உருவாகுமா. அப்புறம் வசந்த காலத்துல மரம் வேகமா வளர்ற போது வெளிர் நிற வளையமும், கோடை காலத்துல மெதுவா வளரும் போது அடர் நிற வளையமும் உருவாகுமா. கவனிங்க, முதல்ல இந்த வெளிர் நிற வளையமும் அடர் நிற வளையமும் சேர்ந்ததுதான் ஒரு வருஷம். இதை எண்ணி பார்த்தாவே மரத்தோட வயசு ஈஸியா தெரிஞ்சிருமா. இந்த வளையத்துல, அதாவது ரிங்ஸ்ல, இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. இந்த ரிங்ஸ வச்சு அந்த வருஷம் வா

0: நிலை எப்படி இருந்துச்சுன்னு கூட ஈஸியா சொல்லிடலாமா. அகலமா வளையம் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு மரம் சூப்பரா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சமயத்துல காட்டுத்தீ ஏற்பட்டு மரம் தப்பிச்சிருந்தா அந்த வளையத்துல ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்குமா, அத வச்சு அந்த காட்டுல எந்த வருஷம் தீ விபத்து நடந்துச்சுன்னு கூட ஈஸியா சொல்லிரலாமா. இல்ல இல்ல, இன்கிரிமெண்ட் போரர் அப்படிங்கிற ஒரு சின்ன கருவி மூலமா மரத்தோட தண்டுல ஒரு மெல்லிசா குழாய செலுத்தி ஒரு பகுதியை மட்டும் வெளியில எடுத்து வளையங்களை எண்ணலாம்.
1: அதனால மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமாக்கா?
0: எதுவும் வராது. சரி தம்பி தங்கிகளே, இப்ப நீங்க மரத்தோட வயசை எப்படி கணக்கிடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே?
1: தெரிஞ்சுக்கிட்டோம்க்கா.
0: நீங்க என்னைக்காவது வெட்டப்பட்ட மரத்துல இந்த வளையங்களை எண்ணி பாத்திருக்கீங்களா? அட, எங்க கிளம்பிட்டீங்க? மரத்தோட வளையங்களை எண்ணி மரத்தோட வயச கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு நாம இப்ப அட்வான்ஸா கிளாப் பண்ணிடலாமா?

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மதியலை 936 கிலோ ஹெட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.
1: கேட்டுட்டு இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புடன் நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்த நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடி விபத்துகள், சட்டவிரோத வெடிப்பொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்பட்டன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. வைகாசி விசாகத்தையொட்டி முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி

சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் சியோ இணையை எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பான் இணையிடம் தோல்வியடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

இதம் சேர்க்கும் இனிய வணக்கம் நேயர்களே. தனிமை அப்படிங்கிறது ரெண்டு விதம்ங்க. ஒன்னு தனிமையாய் ஆகுவது, இன்னொன்னு தனிமையாய் ஆக்கப்படுவது. இந்த இரண்டுமே நமக்கு வெவ்வேறு விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். தனிமையை இனிமையாக்கும் இன்னிசை எப்போதும். இது நம்மளுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே உங்களுக்கும் எங்களுக்குமான பந்தத்தை பலப்படுத்தும் கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகளில் இப்போ

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு.
10: மூணு மணி 12 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம GFM ரெயின்போ 102.1 இசைத்தூரல். அக்னி சலம், கலப்பை, இலாங்கிளி, தலைச்சுருளி, பட்சி, கோடல், கோடை, கார்த்திகை பூ, தோன்றி, வெண்தோண்டி, இப்படி பல பெயர்களை சுமந்திருக்கிறது நம்ம காந்தல் மலர்தாங்க. ஆப்பிரிக்கா, ஆசியா இடங்களை தாயகமாக கொண்டது. மலேசியாவின் சில பகுதிகளிலையும், இலங்கை, சீனா போன்ற இடங்கள்லையும் அழகாய் பூத்து கொடுங்கும்.

இந்த காந்தல் மலர் சங்க இலக்கியமான எட்டு தொகை நூல்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காந்தல் மலர் காந்தலின் மொட்டுகள் பெண்களின் விரல்களுக்கு உவமையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க, இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல்.

கேட்டுட்ருக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல். இதமான பாடல் கேட்டாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுவும் சொல்லியாச்சு. இப்போ என்னங்க, நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல், இந்த மின்னஞ்சலை பெரிய பாராட்டு பத்திரமாக அனுப்பியிருக்கிறாங்க. வாரியங்காவலிருந்து கதிரவன் வசந்தி, கொடஞ்சிநாதன். இவங்க 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 இந்த நாட்களுக்கு உரிய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளில் வந்த பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே நானும் அதை உங்ககிட்ட படிச்சு காமிச்சிடுறேன். 22 தேதி காலை மலர் இதே ராகம் உங்களோடு நாங்கள் மங்கையர் உலகம் மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி

எங்களுக்கு அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல். இந்த மின்னஞ்சலை பெரிய பாராட்டு பத்திரமா அனுப்பியிருக்கிறாங்க வாரியங்காவலிருந்து கதிரவன் வசந்தி கொடஞ்சிநாதன். இவங்க 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 இந்த நாட்களுக்கு உரிய நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளில் வந்த பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே நானும் அதை உங்ககிட்ட படிச்சு காமிச்சிடுறேன். 22 காலை மலர் இதே ராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 இதே ராகம் புதிய பாடல்கள் கேட்டேன், பாராட்டுக்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே 24 காலை மலர் இதே ராகம் மதுரை கீதம் இசை தூரல் கேட்டேன் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 காலை மலர் இதே ராகம் இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், வந்த பாடல்கள் அறிவிப்பாளரோட வாசித்த விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 3 மணிக்கு இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டேன், மின்னஞ்சலில் அறிவிப்பாளர் கடிதங்களை வாசித்த விதமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 காலை மலர் நிகழ்ச்சியில் காய்கறி தங்கம் மருத்துவ நேரம் தெரிந்து கொண்டோம், இதயராகம் புதுப்பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28 காலை மலர் இதயராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டேன், அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இசைத்துறல் கேட்டேன் கடிதம் மின்னஞ்சல் வாசித்த விதம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்க இவங்க எல்லா நாளுக்குரிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கும் நிலைய இயக்குநருக்கும் திருச்சி பண்பலைக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க. மறுபடியும் உங்க பேரை சொல்றேன், அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் அவங்களுக்கு நாம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம FM Rainbow 102.1.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
3: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
4: 3:24 கேட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல், தமிழகத்தின் முதல் திரையரங்கம். 1900 இந்த வருஷம் சென்னை அண்ணா சாலையில் ஆங்கிலேயர் மேஜர் வார்விக் இவர் தாங்க சினிமாக்களை திரையிட வசதியா ஒரு அரங்கத்தை கட்டினாரம். மின் விளக்குகளால் ஒளிர்ந்த அந்த திரையரங்கத்தை எலக்ட்ரிக் சினிமா ஹவுஸ் அப்படின்னு தான் பொதுமக்கள் சொல்லுவாங்களாம். இந்தியர் ஒருத்தலால கட்டப்பட்ட முதல் திரையரங்கம் சென்னையில இருக்கிற கெய்ச்சி தியேட்டர் தானாங்க. 1914 வெங்கையா என்பவரால் கட்டப்பட்டது இந்த திரையரங்கம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தோரல்.

போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்து ஊரல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க நேற்று மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் வாழ்க்கையை பற்றி ஒருவரையில் உங்கள் கருத்து என்ன என்று ராஜலட்சுமி தோழிகளிடம் கேட்டு பதில் பெற அழைத்தார். தோழிகளும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், வாழ்வது ஒரு முறை என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். என்னுடைய கருத்து என்னன்னா, ஊட்டும் பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் என்பதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குமரன் நகர்லேருந்து லட்சுமி. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கலாம், நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இதே சைட்டு ஊரல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1.

6:36 ஆகுதுங்க, கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தோரல் நம்மளுடைய ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. ராமநாதபுரம் பரமக்குடியில் இருந்து கமுதி போகிற வழியில் அபிராமம் கிராமத்தில் இருந்து வடக்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு கதவுகளே கிடையாதாங்க. இந்த ஊர் மக்கள் வணங்குற தெய்வம் இதே ஊரில் இருக்கிற முனீஸ்வரர் ஆலயத்துக்கு தங்கத்தில் கதவுகள் செய்து வைக்க முடியாத காரணத்தினால இவங்க வீடுகளுக்கு கதவுகளை வச்சுக்கலையாம். எந்த அசம்பாவிதமும் இன்னும் வரைக்கும் நடந்ததும் இல்லையாம். இதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஷானி ஷிங்னாப்பூர், ஒடிசாவில் இருக்கிற தேவ்மாலி, இந்த கிராமங்களில் இருக்கிற வீடுகளுக்கும் கதவுகளும் பூட்டுகளும் கிடையாதாம். கேட்டுட்ருக்கோம் இதே சை தோரல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இசைத்தூர்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. இன்று காலை இணைத்தாடும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள் புறம் கூறாமை பற்றி சிறப்பாக விளக்கினார்கள். பக்தி பாடல்கள் நன்றாக இருந்தது. இடையில் வைகாசி விசாகம் பற்றிய தகவல் அருமையாக இருந்தது. மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான தகவலை தந்தது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்தும் உண்ணேன், படுத்து உறங்கேன், செயற்கை என்பது தற்காலிகம், கவலை வேண்டாம், இளமை நிலைக்கும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: திருச்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இசைத்தூரல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியா 3:47 ஆகுதுங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க மறுபடியும் குமரன் நகர்ல இருந்து லட்சுமி தான் அனுப்பியிருக்காங்க. இவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல் இது. இன்று நாள்மலரில் பாலக்காடு மணி ஐயர் நினைவு தினம், இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பிறந்த தினம் என்பதை ஒட்டிய தகவல்கள் பகிரப்பட்டது.

காதல் கடிதம் வரைந்தின் பாடல் அருமை, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கழிவில்லா உலகம் கனவாக இல்லாமல் நனவாக மாற்றலாம் என்பது பற்றி இயற்கையே உயிரே என்ற தலைப்பில் பிரஸி மேடம் பேசியது, மோகன்ராஜ் அவர்களுடைய உரையாடியது அருமை, வாழ்த்துக்கள் பிரஸி மேம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போடு ஆட்டம் போடு ஜோர், போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி பாடல் சூப்பர், வாழ்த்துக்கள் ராஜலட்சுமின்னு சொல்லியிருக்கிறாங்க. லக்ஷ்மிக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தோரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: 3:54 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

இதுவரை கேட்டு ரசித்ததோ இசை தூரல். நேர்களை அடுத்தது உங்களுக்காக காத்துட்டு இருக்க வண்ணக்கோளங்கள் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான வண்ணக்கோளமா இருக்க போகுது. ஒரு சின்ன க்ளூவை இப்பே கொடுத்துட்டுமா? அதே இணைய டே ஸ்பெஷல் வண்ணக்கோளமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அங்கிட்ட இருந்து பார்க்கிறாரு எனக்கு கிரண். ஆனாலும் டே ஸ்பெஷல் தாங்க, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்பவே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க.

0: கேட்டுட்ருக்குறீங்க, இது நமட்டுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியாக 4 மணி ஆக போகுதுங்க. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். பழங்குடியின நல மாணவிகள் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரித்துள்ளார். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர் மாணவியர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மாணவிகளின் நலனில் அரசு எப்போதும் அக்கறை கொண்டிருப்பதாகவும், தரமற்ற உணவு வழங்கிய புகாரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் தெரிவித்துள்ள வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் வெளியிடுவார் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் தலைமை நீரேற்று நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பல்கலைக்கழகங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில தேர்வு முகையங்களில் தாமதமாக தொடங்கியது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்ட பின்னர் தேர்வுகள் நடைபெற்றதாகவும், பிற்பகல் நடைபெறும் தேர்வு நேரம் 3 மணிக்கு பதில் 4 மணியாக மாற்றியமைக்கப்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மத்திய கிழக்கு வங்கக்கடல், குமரிக்கடல் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாகவும், மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி கருட சேவை இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதனை தரிசித்தனர். இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1
1: உங்கள் மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
2: கருத்து போய் இப்படி படபடப்பா ஓடி வந்து உட்கார்ந்துருக்கத பார்த்தா எனக்கு எங்க போயிட்டு வரீங்க, என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
3: என்னைக்குங்க வெள்ளையா இருந்திருக்கேன். சரி, வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தஞ்சாவூருக்கு போயிட்டு தஞ்சாவூர்ல இருந்து திருச்செந்தூர் போயிட்டேங்க. நடந்து வேர்க்க விறுவிறுத்து இந்த வெயில போனா அவ்வளவு கும்பலுங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஏய், கும்பலா இருக்குடா.
2: அவர் என்ன சாதாரண மனுஷனா?
3: கரெக்ட் தான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஏய், நானும் பழனியில மாட்டிக்கிட்டேன்டா, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டாங்க, நடந்து போய்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். ஸோ நேர்களே, இன்னைக்கு வந்து முருகனை கும்பிட்றதுக்கு சூப்பரான நாள், அவரோட பர்த்டே தான். பட் இந்த ரெண்டு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக வயதானவர்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறேன்.
2: நெரிசலில் சிக்கக்கூடாது, போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக
3: தான். ஸோ ரொம்ப தூரம் நடக்கிற நிலமை வந்துடும். அப்படியே நீங்கள் போயிட்டேன்பா அப்படின்னா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்டர் மெலன், தண்ணி பாட்டில், இளநீலாம் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கோங்க. ஸோ மோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிலாக இருந்தாலும் அது தெரியாமல் ஜாலியாக சில்லுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு.
2: சரி, வந்ததுலேருந்து முருகன் புகழ் பாட காரணம் என்னன்னா, எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு உதிக்குதுன்னு சொல்லும்ல அந்த மாதிரி வருது. என்னன்னா, இன்னைக்கு வண்ணக்குழங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை டே ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விபூதி பட்டு அதெல்லாம் போட்டுருக்கதை பார்த்தா இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த
3: வைகாசி விசாகம் பத்தின கேள்விகள், ஆறுபடை வீடுகள் பத்தின கேள்விகள், முருகன் பத்தின கேள்விகள், முருகன் பாடல்கள் பத்தின கேள்விகள், முருகன் சம்பந்தமான நூல்கள் பற்றிய கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம வண்ண கோலங்கள் இருக்கப்போது. ஸோ நேயர்களே, எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இந்த வண்ண கோலங்களில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
2: 243-1-202-1-240-102-102 இந்த எண்கள் உங்களுக்கு அதாங்க காத்துட்டு இருக்கு. இது வண்ணக்குளங்கள், நம்ம ரெயின்போ 102.1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் குடும்பமா குளு குளுன்னு சாரதா சம்மர் ஷாப்பிங்
8: திருச்சி சாரதாஸ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: 4:13 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ல வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் ஸ்பிரிச்சுவல் வண்ணக்கோலங்கள் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ இன்னைக்கு முருகன்
13: சேவல் கொடி பறக்குதுடா அந்த பட்டம் நம்ம கொடுத்துருக்கோம்.
12: ஆமாங்க, பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோவை கட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம முருகன் சம்பந்தமான பாடல், முருகன் சம்பந்தமான பாடல்கள், நூல்கள், அவங்களோட ஆறுபடை வீடுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு?
14: அனைவருக்கும் உற்சாகமான
12: மதுரையில வெயில் பயங்கரமா இருக்கு, தாங்க முடியல. சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டுருமா? ஓகே, உங்களுக்கு சம்பந்தமான கேள்வி கேக்குறேன். முருகனின் ஆறு படை வீடுகளில் முதன்மையானது எது?
14: திருப்புறம்
13: குன்றத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா.

0: தெரிஞ்சுக்கலாமே, ஜிகே தானே, இப்படி டக்குன்னு பார்க்க கூடாது.
1: இப்படி எனக்கு
0: சுந்தரம் ஏதோ சொல்ல
1: வர, அவர்கிட்ட கேக்குறீங்களா? அவர்கிட்ட கேக்குறா,
0: அவர்கிட்ட தான் கேக்குறா.
2: இது வந்து அப்படின்னா குடவரை கோவில் ஆங்கிலேயர்கள் கட்டினது. இது வந்து மலைய குடஞ்சி கட்டியிருக்காங்க. மதுரையில வந்து இன்னொரு படையீடு பழமொழி சோழன் இருக்கு. இது வந்து குடவரை கோவில் சொல்லுவாங்க, நான் போயிட்டு வந்திருக்கேன்.
0: சரி, அந்த கோயிலோட ஸ்பெஷல் திருப்பரங்குன்றத்துல இதுதான் ஸ்பெஷல்.
1: என்னதான் கேட்க வரீங்க, முழுசா கேளுங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. தெளிவா புரியலையே நீங்க கேக்குற கேள்வி, அதானே சண்முக சுந்தரம்?
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
0: லைன்ல இருக்கீங்க?
1: நாங்க பேசுறது உங்களுக்கே கேக்குதே. சரி, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். நேயர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை வந்து காதில் வச்சுக்கோங்க. ரேடியோவில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி ரேடியோவுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
0: வணக்கம்.
3: கும்பகோணம், ஜெயா விவேகானந்தன்.
1: ஜெயா, இன்னைக்கு ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுறீங்க? ஜெயா விவேகானந்தன் என்னாச்சு உங்களுக்கு? முருகனோட ஆறு படை வீடுகள்ல கடற்கரையில் அமைந்துள்ள கோவில் எது? தலம்
3: செந்தில் அமைந்திருக்கும் செந்தூர் கோயில்.
1: செந்தூர் கோயில், திருச்செந்தூர். எத்தனை தடவை போயிருக்கீங்க அங்க?
3: நான் இப்ப சமீபத்துல டிசம்பர்ல போயிட்டு வந்தேன்.
1: டிசம்பர்ல
3: போனேன். இப்ப நேத்து நடந்தது ஒரு கலவரம், அந்த கலவரத்து மாதிரி தான் நானும் போயிட்டு வந்தேன். அதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து போயிட்டு
1: வந்தோம். ஆச்சாச்சோ, சோ சேட். ஓகே,
3: நாயக்கனர் எங்களை கொண்டு காட்டுல வர,
1: கடைசியில் காட்டில் சா காசு கொடுத்து போச்சே வாடா அப்படின்றாங்க. ரைட்டுங்க, அந்த மாதிரிலாம் போகாதீங்க, டேரெக்டாகவே போயிருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வருது. அந்த பாடலுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம ஸ்பிரிச்சுவல் வண்ண கோலங்களை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. இயற்கையை காப்பது இன்றைய கடமை மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கு நாம் எழுதும் ஓர் உயில்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர்.
1: தினமும் காலை 8:02 இயற்கையை காத்திட என்றும் முனைப்புடன் உங்களோடு இணைவது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: 4:23 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல முருகன் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு

0: இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கு. யாரும் நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருப்போம். இப்ப கேள்வி கேட்க போறாங்க.
0: சரி, விராலிமலை கோயில் போனீங்களா இல்ல?
2: இன்னைக்கு போலாம் சார்.
0: கும்பலா இருக்கா?
2: கும்பலாம் இருந்துச்சு சார். நாங்க இந்த வழியா வந்தேன், வேற வழியா போயிட்டு.
0: சரி, அதனால இன்னைக்கு போல, இன்னொரு நாள் போய்க்கலாம். கோயிலுக்கு
2: போல, கோயிலுக்குள்ள போல.
0: ரைட், ஓகே. உங்களுக்கான கேள்வி கேட்டுமா?
2: கேளு சார், முயற்சி பண்றேன்.
0: ஓகே, முருகன் வள்ளியை மணந்த தலம் எது? முருகன் வள்ளியை மணந்த தலம் எது?
2: திருப்புறம் குன்றம்
1: நினைக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா?
2: திருப்புறம் குன்றம்.
0: திருப்புறம் குன்றம் அது இல்ல. இது வந்து பழமுதிர்ச்சோலை. வள்ளியை மணந்த தலம், புரியுதா? ரைட்,
2: சரி, ஞாபகத்துக்கு வள்ளு சார்.
0: சரி, விடுங்க.
1: பரவாயில்ல, பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. நன்றி ஐயா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர்கிட்ட அடுத்த கேள்வியை நம்ம கேட்டலாமா?
0: எஸ்,
1: என்னாச்சு? சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
0: அடுத்த கேள்வி வந்து, சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது?
1: பதில் சொல்ல அதோ வந்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்
0: இனிய
3: மாலை வணக்கம். மலைக்குடி பற்றி சண்முகம்.
0: பழமுதிர்ச்சோலை சரியான விடைதான், கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: போல நேரத்தை நினைக்கிறேன், போய் முருகனுடைய அருளை பெற்றுட்டு ஃபுல்லா சாமி கும்பிட்டு அன்னதானத்தை கலந்துக்கிட்டு 2:30 தான் திருச்சி வந்தேன்.
0: சூப்பருங்க. சாமா சாமா, இன்னைக்கு ரொம்ப அப்படியே ஜகஜோதியா அழகா இருந்திருப்பாரு தலைவர்.
3: நீங்க
1: தெம்பா இருக்கிறீங்க, அதே ஜோர்ல இப்ப கேள்விக்கான பதில் சொல்லிருங்க பாக்கலாம்.
0: அல்ல, அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிருக்கேன். சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது? தைப்பூசமா, கந்த சஷ்டியா, வைகாசி விசாகமா?
3: வைகாசி விசாகம்.
0: ஏங்க, அது பிறந்த நாளுங்க. இன்னைக்குதான்
3: அது.
0: சூரபத்மனை முருகன் வென்ற நிகழ்வு எந்த திருவிழாவா கொண்டாடப்படுது? தைப்பூசமா, கந்த சஷ்டியா, வைகாசி?
3: கந்த சஷ்டி.
0: கந்த சஷ்டி. அப்ப என்ன பண்ணுவாரு முருகன்? அடிச்சுதானே விடுறீங்க ஃப்ளூக்ல? சொல்லுங்க, நீங்க நீங்க சொல்லுங்க.
3: அடிச்சுதானே விடுறீங்க?
0: சரியான விடைதான். சூரசம்ஹாரம் பண்ணுவாரு,
1: வதம் செய்வாரு, அததான் கேட்டாரு அவரு.
0: நன்றி, இணைப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சண்முகம், சண்முகம் வேற இந்த பானகத்தை வேற ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு. இந்த பானகம் ரொம்ப பிடிக்குங்க. இப்ப சித்திரை தேர் ஸ்ரீரங்கத்துல நடந்துச்சுங்க, அவ்வளோ பானகம். வயிறு இல்லை, இவர் சொன்ன மாதிரி வயிறு தான் இல்லை. எல்லாத்துலயும் போய் எங்கெங்க பானகம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொச்ச கொச்ச வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம்.
1: எனக்கு அப்புறம் நீர்மூர் சாப்பிடணும்னு ஆசை வருமேங்க. அப்புறம் அவர் சொன்னது கேட்டோன்னே எனக்கு பொங்கல் சுண்டலோட வாசம் மனம் வந்து இங்க வந்துருச்சு அப்படிமேங்க. ஆமா, மாலை வேற இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நேரம் 4 மணி.
0: ஏங்க, அது என்னோட பேக்ல இருக்கிற பொங்கல் வாசம்ங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்ல,
1: நான் எனக்கு அங்கிருந்து வாசம் வர மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி வேற ஆரம்பிச்சிருச்சா? சரி, கேட்டுட்டு இருக்கிறீங்க நேயர்களே, இது வனக்கோளங்கள் நிகழ்ச்சி. இப்ப அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
0: என்னங்க, ரிங்குறீங்க?
1: இப்ப வந்திருக்கிறாங்க 240 102 1 யாரு வாங்க.

0: வணக்கம் நமஸ்தே மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
0: வாலையூர்ல இருந்து முருகானந்தம் பேசுறேன் மேடம்.
1: முருகானந்தம்
2: வாலையூர்ல இருந்து? வாலையூர்ல என்ன ஸ்பெஷல்?
0: வாலையூர் மணச்சநல்லூர் வட்டம் பாளையூர்.
2: பாளையூரா? ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க. சரிங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
0: ஆமா மேடம். ஆமா சார்.
2: வெரி குட் வெரி குட். உங்களை வரவேற்கிறது
1: ரத்தன கம்பளம் விரிச்சு நாங்க வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க.
2: உங்களுக்கான கேள்வி கேட்டுறமா?
0: சொல்லுங்க சார்.
2: உங்களுக்கான கேள்வி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியான கேள்வியை
0: கேட்கறேன்.
2: வைகாசி விசாகம் எந்த தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது?
0: வைகாசி மாசம்.
2: இதெல்லாம் ஒரு கேள்வியாடா தானே கேக்குறீங்க?
1: நீங்க அறிமுக நேரா இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கல்ல,
2: அதனால
1: உங்களை ஊக்குவிக்கும் விதமாக எளிமையான கேள்வியை கேட்டு உங்களை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்துல.
2: சந்தோஷங்க, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. சரியா? நேர்கள் இதுவரை கேட்டது வசந்த் தன்கோ வழங்கிய மன்ன கோலங்கள்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அன்பாபுரோட் திருச்சி.

0: யோ, நான் என்ன சொன்னேன், பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு ஒரு நாதஸ்வரம் ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்னல. இப்படி திருவிழாடல் படத்துல வர பாலையா குரூப் மாதிரி செட்டு செட்டா வந்தா எவன் துட்டு குடுக்கறது? மத்தவள சாமான தூக்கிட்டு கிளம்புங்கடா.
1: எல்லாம் கிராண்டா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ள தாங்க சொன்னாரு.
0: மாப்பிள்ளையா? எவன்டா அது மாப்பிள்ள?
2: மச்சான், நான் மச்சான்
0: நினைச்சேன்.
1: என்ன மச்சான் நீங்க சாங் நேரத்துல ஃபைட் பண்ணிட்டு?
2: ஏ ஒத்து, நீ ஒத்து, ஏ தவுளு, நீ குத்து, ஏ நாது, நீ

0: நேரம் சரியா இப்போ 4:37 ஆக போகுதுங்க. இப்ப நிகழ்ச்சியை நம்ம கூட ஆமாதான் சொல்லணும். ஆமா, இப்ப வந்து நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்கிறாரு. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: மேடம் கூட தான் வணக்கம் சொல்லுவீங்க.
1: கோவிந்தராஜ் பேசுறேன் மேடம்.
2: எங்க இருந்து?
1: துறையூர். துறையூருங்க ஐயா.
2: துறையூர்ல இருந்து கோவிந்தராஜ்.
1: ஆமாங்க ஐயா.
2: நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: எங்களால
2: இங்கிருந்தே உணர முடியுது. ஜாலியா பேசுங்க. ஓகேவா? ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நாங்க விவசாயம் தான் சார்.
2: என்ன போட்டிருக்கீங்க காட்டுல?
1: காட்டுல மல்லிப்பூ, சாமந்தி பூ.
2: ஓ மை காட், மல்லிப்பூவா?
1: ஆமாங்க சார்.
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. நல்லா விளைச்சல் வரட்டும். சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டுமா
1: இன்னைக்கு?
0: தெரிஞ்சதை கேளுங்க.
2: வைகாசி விசாகம் இருக்கு இல்லையா? இன்னைக்குதான் வைகாசி விசாகம் கரெக்டா? அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. ஹலோ
0: கோவிந்தராஜ் ஐயா
2: இருக்கீங்களா? ஐயா நீங்க பேசுறது கேட்கலையே.
0: ஒருவேளை என்ன ஆச்சு?
2: கேள்வி வேணாம்ப்பா எனக்கு அப்படின்ட்டு போயிட்டாரோ? ஒருவேளை தெரியலையே. சரி, இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருச்சி அகில இந்த வானொலி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களுக்கு கால் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா?

0: இன்னைக்கு ரெண்டு புது நேயர்கள் வந்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில் மட்டும். ஸோ இந்த நம்பர் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு?
1: வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன?
0: நீங்க தான் சொல்லணும் யார்
1: பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
0: உங்க பேர் என்னங்க?
2: கருப்பையா.
0: கருப்பையா, வையம்பட்டியில இருந்து கருப்பையாவா?
2: ஆமாங்க.
0: இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா? சரிங்க. என்ன பண்றீங்க நீங்க? வைகாசி விசாகம் இருக்குல்லையா, அது கொண்டாடிட்டு இருக்கோம் சரியா? வைகாசி விசாகம் எந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடையது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா, நேர்கள் நேர்களோட மைண்ட் செட் இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க.
2: கேள்வி என்ன நட்சத்திரம்? முருகனுக்கு உண்டான நட்சத்திரம்.
0: ஆமா, ரோகிணியா, அஸ்வினியா, விசாகமா? கேள்வி ஞானத்துல வந்து தெரிஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஸோ புது நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 246-102-1 அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அறிமுகமான நேயர்களும் அறிமுகமாக போகிற நேர்கள் 240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் எல்லா நேர்களும் சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் போட்டு டயல் பண்ணணும். இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யார்?
1: அறிமுகமான நேயர் அவர் தான் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம்.
0: என்னங்க எங்களையே ஹோல்டு பண்ணிட்டீங்க? ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டு சொல்லிருப்பாங்க, ஏ நான் எஃப்எம்ல பேச போறேன், இங்க பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சு, நீ வந்து கேளுன்னு சொல்றதுக்குள்ள
1: அது ஒரு ஆசை இருக்கும்.
0: ஹோல்ட் ஆயி போச்சு
1: சந்தோஷத்துல. வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்கோ.
1: எக்கோ கேக்குதே.
0: யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் கிராமம்.
0: பச்சமுத்து. அரியலூர்ல இருந்து பச்சமுத்துவா? அந்த ஊர் பேர் என்ன
2: சொன்னீங்க?
0: கீழ கவட்டாங்குறிச்சி. அது எங்க இருக்கு? உடையார் பாளையம் தாண்டியா?
2: இல்லைங்க சார், திருமானூர் பக்கத்துல.
0: திருமானூர் பக்கத்துல
2: ஒன்றியம்.
0: ஓகேங்க, ஓகேங்க. புது நேயர் தானே?
2: ஆமாங்க.
0: இது வரைக்கும் வந்ததுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி கிடைக்கலையா?
2: இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன், கிடைக்கல.
0: இன்னைக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷமா? தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
2: சரிங்க சார்.
0: கேள்வி கேட்டுமா?
2: கேளுங்க சார்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு தெரியா? அதை இயற்றியவர் யார்? திருமுருகாற்று படை நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் வேணும்னா ஆப்ஷன் சொல்றேன்.
2: அருணகிரிநாதரா?
0: அருணகிரிநாதர் இல்ல. ஆப்ஷன் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
0: ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி நக்கீரர், ஆப்ஷன் சி ஔவையார். ஔவையாரா இருக்கும், ஒருவேளை ஔவையாரா இருக்குமோ? சரி, அடுத்த நேயர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி, நன்றி.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த நேயர் யாரு? இதுக்கான கேள்விக்கான பதில யாரு சொல்ல போறா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம் மேடம். எங்களையும்
1: பண்ணி மேலுமா எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: நீங்க
3: முருகன்
0: ஓகே, அது சொல்லிட்டாங்க. இதுக்கு
3: பத்து பாட்டு, பத்து பாட்டு நூல்கள்ல முதல்ல ஐந்து நூல்களுமே ஆற்றுப்படை நூல்கள் தான். திருமுருக ஆற்றுப்படை, திருபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, பொருளாதார ஆற்றுப்படை, கூத்துராட்டு மலைப்படுகாம் அப்படிங்கிற கூத்துராட்டுப்படை.
0: எல்லாம் நான் வச்சிருக்க எல்லா கேள்விக்கும் நீங்களே ஒரே பதில்
3: சொல்லிட்டா? நீங்க கேக்குற, இது தெரிஞ்சதுனால சொல்லிட்டேன், நீங்க கேக்குற கொஸ்டின் பதில் சொன்னதானே.
0: ரைட் ரைட் ரைட். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இது ஈஸி தான், உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கந்தர் கலிவன்.

0: இந்த நூலை இயற்றியவர் யார்?
1: பார்த்தீங்களா, மாட்டிக்கிட்டேன். தந்தர் கழிவெண்பா.
0: இது உங்களுக்காகவே தான் வைரஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் நான். குமரகுருபரர், ஆப்ஷன் பி அருணகிரிநாதர், ஆப்ஷன் சி ஔவையார்.
1: குமரகுருபரர் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடினாரு. ஔவையார் வந்து இந்த ஏழு இளம் தமிழ்ல அது ஒண்ணு வரும், அது அவங்க பாடினாங்க. அப்ப குமரகுருபர்.
0: சரி, அப்ப இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க?
1: சரிங்கம்மா,
0: ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் வந்ததுக்கு. ரொம்ப நாங்கள் கேட்ட கேள்வி இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை இது கரெக்டான விடையா அப்படின்னு கேட்டலாமா? உடனே ராஜாமணி அம்மா யோசிப்பாங்க, ஓ அப்போ அது தப்பான விடையோ அப்படின்னு. இல்லை, பார்ப்போம். வணக்கம்.
2: திருச்சி ஒத்த கடையிலிருந்து அத்தி வரதன் பேசுகிறேங்க ஐயா.
0: பக்கத்தில் தான் இருக்கீங்க. இந்த பக்கத்தில் இருந்தால் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஒத்த கடைன்னு வேற ஏன் சொல்கிறீங்க?
2: இணைப்பு கிடைப்பது ஒரு பெரிய பயங்கரமான விஷயமா இருக்கு.
0: உங்க பேர் அப்படி இருக்குங்க, நீங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு தானே வருவீங்க வெளியே? அத்திவரதர்.
2: ஆமா ஆமாங்க, 48 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவேன்.
0: அதனாலதான் உங்களுக்கு லேட்டா கிடைக்குது லைன், சரியா?
2: இருக்கட்டுங்க.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: அற்புதமான
0: கேள்வி ஐயா, கேக்குறீங்களா? கண்டிப்பா கேளுங்க. நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருப்போம். கந்தர் கலிவெண்பா இயற்றியவர் யார்?
2: கந்தர் கலிவெண்பா இயற்றியவர் அகத்தியர்களா?
3: இல்ல, ஆப்ஷன் சொன்னாங்களே ஐயா.
2: ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்லுங்க.
3: ஆப்ஷன்
0: குமரகுருபரர், அருணகிரிநாதர், ஔவையார்.
2: அருணகிரிநாதர் தான் கட்டாயமா நினைக்கிறேன்.
3: கட்டாயமா நினைக்கிறீங்களா?
0: ஆனா அது வந்து சரியான விடை கிடையாது. குமரகுருபரர் ராஜாமணி அம்மா சொன்னதுதான் சரியான விடை.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றி. அதே அருணகிரி நாதரை பற்றி ஒரு சிறிய ஒரு கேள்வி.
0: ஓகே.
2: முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரகத்தி சரவண முத்து பொருவித்து குருபர என போதும். இந்த பாடலியை இயற்றியவர் யார், பாடியவர் யார்?
0: முத்தை தருபத்தி திருநகையா?
3: எப்படின்னா, ஏன் பாட்டுக்கே எச பாட்டா, ஏன் கேள்விக்கே எதிர் கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு ஒரு பதில சொல்ல, திருப்பியா ஒரு கேள்வியை கேட்க,
0: அது பாடுன நல்லா தெரியும்.
3: பதில் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் சந்தோஷமா கேட்டுட்டு அப்படியே போவார்.
0: அது பாடினது வந்து, அது வந்து ஆக்சுவலா திருப்புகழ் பாடல் தான். அது தமிழ்ல பாடினது டி எம் சவுந்தரராஜன் பாடினாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எஸ், டி எம் சவுந்தரராஜன் தான் திரைப்படத்தில் பாடினது அவர் தான். ஆனால் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த பாட்டு வந்து, அந்த பாட்டோட ஃபேமஸ் ஆனது வந்து வெண்ணிறாடை மூர்த்தி பாடினார், தெரியுமா? முத்தை தருமத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண உத்து கரு வித்து குருவரை
3: ஓதும்.
0: ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சில பாடல்கள் அப்படி தான், சுட்டுமிழி சுடரை வந்து சூர்யா வந்தபோது ஃபேமஸ் ஆனதை விட வடிவேல் வரும்போது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம நேயர்கள் சூப்பராக கேள்விகள் நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்களே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2461021 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே மாதிரி புது நேர்களுக்காக 2401021 0431 அப்படிங்கிற எஸ்டிடி கோட் நம்பரும் சேர்த்து டயல் செய்யணும் எல்லா நேர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டலாமா இல்லை நேர் எடுத்துருவோமா?
3: கேட்டலாம், பாட்டு கேட்டலாம்.
0: பாட்டு ரொம்ப நேரம் கேட்கலாம், பேச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நேர்கள்லாம். ஓகே, பாட்டு போடுங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: அவன் அந்த கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற நூலை இயற்றியது யாருங்க?
8: கந்தர் அலங்காரம் இல்ல, இந்த கேள்வி வந்து வந்திருக்கிற நெய் இருக்கு, எட்டி பார்த்தாலும் நமக்கு வந்திருக்க நெய் இருக்கிட்ட கேட்டுல. வாங்க, வணக்கம்.
7: அருணகிரிநாதர் சிரிச்சுட்டே கரெக்டா தான் பதில் சொல்லிருக்கீங்க. நம்ம கெஸ் பண்ணா கூட அது கரெக்டா கெஸ் பண்ணும்ல, அதுதான் மேட்டர். சூப்பருங்க, நன்றி.
9: முருகன் பத்தி தெரியும், அதனால சரி சொல்லான்னு.
7: ஆனா இது மட்டும் தெரியாம போயிடுச்சேன்.
8: நீங்களும்
10: அண்ணாசாமி லட்சுமி.
7: அண்ணாசாமி லட்சுமி. லட்சுமி யாரு?
10: ஆமா சார். சார்,
7: உங்க ஃபுல் பேரே அதானா?
10: ஆமா சார். இல்ல சார், பழைய நேர் தான்.
7: பழைய நேர்.
10: நல்லாச்சு, தொடர்பு கிடைக்கல.
7: இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
8: எத்தனை ஆண்டுகள் இருக்கும் ஐயா?
10: இன்னைக்கே ஒரு தவணை போச்சு. என்ன சார் கேள்வி
7: உங்களுக்கான கேள்வி? சரி, நீங்க எந்த கேள்வி கேட்காது, நீங்க என்ன கேள்வின்னு கேக்குறீங்களா? பத்து பாட்டில் இடம்பெற்றுள்ள முருகனை என்னங்க?
10: அந்த பாட்டை பாடினாரு, யாரு பாடினாருன்னு சொல்லணும்.
7: எந்த பாட்டுங்க?
10: என்ன
7: அந்த முத்தை தரு பத்தி ஒரு பாடல், சரியா?
8: பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு

0: முத்தை தரு
1: சரியா வளர்ந்து
0: பத்தி திருநகை.
1: திருநகை. ஐயா முயற்சி பண்ண முடியுதுங்களா?
0: சரி, கிடைக்கல கிடைக்கல.
1: சரி சரி,
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில்
1: நன்றி
0: வந்ததுக்கு,
1: நன்றி.
0: ரொம்ப பழைய நேயர்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒரு அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். என்னங்க எடுத்தோன்னே கட் பண்ணுறீங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க? அடுத்த
1: இல்லை, ஏதோ
0: நேயரை பார்க்கறதுக்கு
1: அவங்களுக்கு
0: முன்னாடி
1: இடையூறுகள் ஏதாவது இருக்கக்கூடும்.
0: இருக்கும் போல்.
1: இருக்கும
0: சரி, அந்த
1: இருக்கும்.
0: லைன் தான் சார், அந்த லைனில் தான் யாரோ உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி.
1: ஆமாம்,
0: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்,
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? வணக்கம்,
2: சண்முகம் பேசுறேன் சார்.
0: சண்முகம் ஐயா,
2: திருப்புகழ் சார். அது
0: திருப்புகழ் தான், கரெக்டாக சொல்லிட்டீங்களே, நைஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டுட்டுமா?
2: கேளுங்க, கேட்கலாம்.
0: ஓகே, கந்த சஷ்டி கவசம் அதை இயற்றியவர் யார்?
2: குமரகுருபரர்.
0: குமரகுருபரா, அது கரெக்டாக இல்லையான்னு கடைசி நிறைவு நேரத்தை கேட்டலாம். நன்றி
1: நன்றி
0: இணைப்பில்
1: நன்றி.
0: வந்ததுக்கு, ஆனாலும் ஒரு கேள்விக்கான பதிலை வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்,
1: வணக்கம்.
0: இணைப்புக்கு வந்துட்டீங்க,
1: லைன்ல இருக்கிறீங்க.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: இணைப்புக்கு வந்துட்டீங்கம்மா? யாரு,
1: யார் பேசுறீங்கம்மா?
0: அங்க ஏதோ உருட்டிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: லைன் கிடைச்சு தெரியாம
0: கிடைச்சதா?
1: இல்ல, நம்ம நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டது காரணத்தினால.
0: இன்னும்
1: நேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கூட கேள்விக்கான
0: நிறைவு
1: பதில்
0: நேரம் சொல்லிட்டாங்க. ஒரு நிறைவு நேரம் எடுத்துருவாங்க.
1: வாங்க, வணக்கம். மறுபடியும் நிறைவு நேயர், நிகழ்ச்சியோட நிறைவான நேயர், வாங்க. வணக்கம். ஆ வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
3: ஐயம்பாளையம் இந்த ரேணுகா பேசுறேங்க மேடம்.
0: ஐயம்பாளையமா? எந்த ஐயம்பாளையம்?
3: திருச்சி மணத்தனூர் ஐயம்பாளையம்.
0: மணத்தனூர் ஐயம்பாளையம், சரிங்க சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: ஆ கேளுங்க சார்.
0: நிறைவு நேரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி,
3: சொல்லுங்க சார்.
0: கந்த சஷ்டி கவசம் இயற்றியவர் யார்? கந்தசஷ்டி கவசத்தை யார் இயற்றினாங்க அப்படின்னா, தேவராய சுவாமிகள் அவங்க தான் இயற்றிருக்காங்க கந்தசஷ்டி கவசத்தை.
1: சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட நம்ம
1: நிகழ்ச்சியோட ஆமா
0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முருகனே ஓய்வெடுப்ப போயிருப்பாரு. ஏன்ப்பா நானே ஓய்வெடுக்க போயிருப்பேன்? இப்ப வந்து நீங்க முருகா முருகான்னு என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான்ற அளவுக்கு
1: நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப முயற்சி பண்ற எல்லா நேயர்களும் நாளைக்கும் இது மாதிரி வண்ண கொடுங்கள் நிகழ்ச்சி இருக்கு, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறதையும் நம்ம பதிவு பண்ணிட்டு,
0: நாளைக்கு வந்து குறுக்கெழுத்து போட்டி காத்திருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க கலந்துக்கலாம். 2461021 2401021 0431 அப்படிங்கிற சிடி கோட் நம்பர் சேர்த்து டயல் செய்யலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து நேயர்களுக்கும், கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டிருச்ச எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க.
1: நன்றி நேயர்களே. ராஜலட்சுமி கார்த்திக்,
0: நான் உங்களை பொன்மாலையில சந்திக்கிறேன்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஹர்ஷமித்ரா மருத்துவமனை.
7: ஹர்ஷமித்ரா மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி.
8: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
10: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். அஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
11: திருச்சி சாரதாஸ்.
12: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
13: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
12: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
11: திருச்சி
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
14: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். மாணாக்கரின் திறமையை வெளிக்கொணர தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பள்ளி மாணாக்கருக்கான கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் வெற்றி நிச்சயம் என்றும், ஒவ்வொரு மாணாக்கரும் தங்களது இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சி திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படும் என மாநில சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வரும் 2-3 தேதிகளில் பொது விநியோக பொருட்கள் வழங்கப்படும் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் சேதமாகியுள்ள மின் கம்பங்கள் உடனடியாக சீரமைக்கப்படும் என மின்வாரிய செயற்பொறியாளர் கூறியுள்ளார். இந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தத்தால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலேயே திருச்சியில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40.1 டிகிரி செல்சியஸ் பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் மகா கருட சேவை இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை தென்கொரிய இணையை 21-19, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குளிர்நரும் சந்தனச்சார் பொதிகையில் குளிர்ந்தும் அங்கே ஒளிர்நறு மலரின் ஊடே மனத்தினை உண்டும் வண்டின் கிளர்நறு பண்ணில் நல்ல கேள்வியை அடைந்தும் நாளும் பலம் வரும் மாலை இது இனிய கீதங்களோடு வரும் பொன் மாலை.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நாளை முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் நாளை முற்பகல் 11 மணிக்கு.
1: சொல்லாத வார்த்தைகள் சிறகுகள் முளைத்து சொர்க்கத்தின் வாசலை மெதுவாய் திறக்கிறது, சத்திரியன் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடலாக.

0: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன் மாலை. எத்தனை ஓமைகள் சொன்னாலும் உன் எழில் முழுதும் சொல்ல முடியாது என் மலர்களின் ராணியே என அமைந்த காணம். இதோ பாமா ருக்மணி என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து

0: அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள்.

சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்டக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறும்

தற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023ஆம் ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம் சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல்

0: வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன நேர்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எஸ், நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா தான். உங்க மனசுக்கு பிடிச்ச
1: மனசு மயங்கும்
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் முதல்ல என்ன பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு வாங்க.
2: Yes, I love this idiot. I

எஸ் கோபிரவாசரலை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பெரிய சூடனின் வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஒரே ஒரு வார்த்தையில இந்த பாடல் சொல்லணும் அப்படின்னா வரிகள்ல கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, அவ்வளவுதான். திஸ் இஸ் ஹைலைட் ஆஃப் லைன் இல்ல இஸ் நமக்கு ஒவ்வொரு ஒரு சாங்லயுமே ஒரு சின்ன சின்ன வரிகள் பிடிக்கும் இல்லையா. ஆமாம் நேர்களை, நாம் நினைச்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, வெட்பாறு 102.3 பண்பலையில் தான் அழகான பாடல்கள் கேட்டு வச்சிருக்கிறோம். வீக்கெண்ட் ஃப்ரீக்வன்சில எல்லாருமே இருப்பீங்க இல்லையா.

அக்னி நட்சத்திரம் படத்துல வந்து கேஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல வாலியின் வரிகளில் இளையராஜா வினிசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட நம்மளோட வீக்கெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நிறைய சாங்ஸ் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கலாம்.

இஸ் ஒரே ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மௌனத்தின் வலிமையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சொற்களின் வலிமை தெரியாது. மௌனம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய அந்த கோபத்தை மௌனத்தை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் இல்லையா? இது மௌனமான நேரம்.

சலங்கை ஒலிப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:16 ஆயிட்டு இருக்கு. இஸ் பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட அழகான நினைவுகளோட

பொக்கிஷமான பயணமா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி இருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பாத்திரலாம். சில பேரோட நினைவுகள் உங்களை நகர விடாம பண்ணுச்சு அப்படின்னா அவங்களதான் உங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற நபர்கள். காதல் எல்லாம் ஒன்றுமில்லை, கவிதை எழுதவே உன் நினைவுகளை பயன்படுத்திக் கொள்கிறேன், கற்பனை கூட செய்து பார்க்காதே, இந்த கற்பாறையில் பூக்கள் பூக்கிறதே என்று

ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுதுவின் வரிகள்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் அணிஞ்சிருக்கிறது விபத் பாரதி 102.3 மாநிலங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் பண்புலைகள்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். செம்மையான பாடல்கள். அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு பாக்கலாம். நிறைய ரோஜா பூக்கெல்லாம் பூத்து மலர்ந்துட்டு இருக்கு நம்மளுடைய நிலையத்தில். எஸ், அடுத்ததும் ரோஜா பத்தியான ஒரு பாடல் தான், பட் இது வேற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். பாடல் கேட்டுட்டு வாங்க.

3 MHz பண்பலைகள்ல பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். செம்மையான பாடல்கள். அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு பாக்கலாம். நிறைய ரோஜா பூக்களா பூத்து மலர்ந்துட்டு இருக்கு நம்மளுடைய நிலையத்துல. எஸ், அடுத்ததும் ரோஜா பத்தியான ஒரு பாடல் தான், பட் இது வேற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். பாடல் கேட்டுட்டு வாங்க.

நினைவிலா நித்யா படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல் வைரமுத்துவன் வரிகளில் இளையராஜாவின் இடையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேர்களை 11:26 ஆயிட்டிருக்கு. அழகான பாடல்கள். பழைய புத்தகத்தை புரட்டும் போது ஒளிந்திருந்தது ஒரு மயிலிறகும் ஒரு காதலும். பார்வை மட்டுமல்ல உணர்வுகள் கூட போதும் உன் இருப்பின் அருமையை உணர்வதற்கு.

0: ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது. அப்பா எப்படிதான் இந்த மாதிரியான கவிதைகள் எழுத முடியும்னே தெரியல. அவங்க நேரத்தில் 11:31 ஆயிட்டு இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நீ ஒரு காதல் சங்கீதம், மணல் வெளியாரும் இருவரின் பாதம், நடந்ததை காற்றே மறக்காதே. பியூட்டிஃபுல்லான லைன்ஸ்ங்க. ஹிஸ் நாயகன் படத்துல இருந்து மனு மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல புலமைப்பித்தனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில பாடல்.

நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, விவித் பாரதி 102.3 பண்பலைகள்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். மனசு மயங்கிட்டு இருக்கீங்க, மெல்லிய மயிலிறகால உங்களை மனசு வருடி கொடுக்கிற பாடல்களை நாம ரசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இந்த பூவை, செம்பூவை வருடி கொடுக்கிற காற்று எங்க இருக்குன்னு பாக்கலாம். இதோ பாடல் உங்களுக்காக.

பூவின் வாசம் மனதை அள்ளிக்கொண்டிருக்கும் நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. இப்படி ஒரு மென்மையான ஒரு பாடல். சில பாடல்களுக்குள்ள பயணம் செய்யும் பொழுது மீண்டும் வரவே முடியாது. தமிழ் பேசும்போது மட்டும் இல்ல, எண்ணும் பொழுது கூட, நினைக்கும் போது கூட என் தமிழ், என் தாய் தமிழ் அவ்வளோ அழகு, அழகான கவிதை வரிகள். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கவிஞனால் காதலிக்கப்படும் பெண்களுக்கு எப்போதும் அழிவில்லை. நிச்சயம் ஏதாவது ஒரு காகிதத்தில் கவிதைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இந்நேரம் எத்தனை புத்தகங்கள் அவளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறதோ. பத்திரமா கட்டி வச்சுக்கோங்க உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை.

நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. அடுத்ததாக வரும் பாடல் வாழ்வி மாயம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வாலியின் வரிகளில் கங்கை அமரனுடைய இசையில்.

0: சமர்ப்பணம்
1: சமர்ப்பணம் பியூட்டிஃபுல்லான சாங். இஸ் நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, விவத் பாரதி 102.3, பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு வச்சிருக்கிறோம். இஸ் நிலவு தூங்குற நேரம் என்னன்னு நாம பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு நிமிஷமாவது உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துட்டு நீங்க ரசனையோட அந்த இயற்கையோட கலந்து அந்த பாடல்களை கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சக்சஸாவே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்து உங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோல உங்களை மீட் பண்றேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மனசு நிறைவா செய்யுங்க. அடுத்ததாக என்ன பாடல், பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்.

0: あんまりよ。タナナナナタナナナナカナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

அருவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர் சின்ன

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான காலை பொழுதை தொடர்வோம். முதலாவதாக நாம் வித் பாரதி 102.3 இசையவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். நந்தனார் படத்திலிருந்து MM தண்டபாணி தேசிகர் அவர்களின் குரலில் பாபநாசம் சிவன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வரிகளில் MD பார்த்தசாரதி மற்றும் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையமைப்பில் வரும் பாடல்

தியானம் மனதை அமைதியாக்கும் பொக்கிஷம். அதில் தொலைந்திடுவோம் நம்மை கண்டுபிடிக்க. திரையிசையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் முக்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில், பா விஜயின் வரிகளில், கிரிஷ் கோபாலகிருஷ்ணனின் இசையமைப்பில்.

இந்த பிரபஞ்ச அன்னையிடம் அடிமையாக இருப்பதே ஆனந்தம். அன்பு மாற்றலும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே நலம் பெறும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தாய் நம் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறாள். நாம் செய்யும் பணிகளே அவருக்கான வழிபாடு. திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அம்மன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர். இவர்களின் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ இசையில்

0: இந்த இனிய புதிய நாளில் விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை நிரம்பட்டும், வாழ்க்கை பூரணத்துவமாய் ஜொலிக்கட்டும். அகல்விளக்கு எப்படி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இருளில் இருக்கும்போதுதான் உணர முடியும். அதுபோல தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார் என்பதை நம் வளர்ச்சியில் தான் உணர முடியும். அதனால் தாய்மையை எப்பொழுதும் போற்றுங்கள். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: நாம் இணைந்திருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3 மற்றும் விவத் பாரதி 102.3 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான நாளை தொடங்குவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என்ற திருக்குறளோடு, விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம்.
1: அருள்மணி மாலை
0: மாலையில் இசையவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சோழமங்கலம் சகோதரிகளின் குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது அதிகாலை 5 மணி.

0: నిశిచరపతి సంక్షయం విదిత్వా సురగణ మధ్యగతో వజస్పరేతి బాణో భాస్కర మార్తాండ షండరశ్మే దివాకర ఆయురారోగ్యమైశ్వర్యం శ్రియం పుత్రాంశ దేహి మే.
1: பள்ளத்தில் வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தாய், வெள்ளத்தில் வீழ்ந்தேன் கரையில் சேர்த்தாய், எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய், எதனில் கரைந்தால் முக்தி அளிப்பாய், நாயகனின் சக்தியே தாயே சற்றே உரைப்பாய். லலிதா நவரத்ன மாலை திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில் அடுத்து இசையவிருப்பது.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம், சி சரோஜா மற்றும் சி லலிதாவின் குரலில்.